0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 16 பராபவ வருடம் ஆடி மாதம் 22 நாள் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை.

0: யான் எனது என்னும் பற்றுக்களை பற்றி கொண்டு விட முடியாமல் தவிப்பவர்களை துன்பங்களும் பற்றி கொண்டு விடாமல் துன்புறுத்தும். குறள் எண் 347 அதிகாரம் துறவு.
1: பற்றி விடாயிடும்பைகள் பற்றினை பற்றிவிடாதவர்க்கு.
0: யான் எனது என்னும் பற்றுக்களை பற்றி கொண்டு விட முடியாமல் தவிப்பவர்களை துன்பங்களும் பற்றி கொண்டு விடாமல் துன்புறுத்தும். குறள் எண் 347 அதிகாரம் துறவு.
2: தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிக்கான இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று காலை 6 மணிக்கும் ஆராய்ந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் படைப்பு. திருநெல்வேலி வானொலி நிலையம் 6:15 பக்தி மாலை 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பியல் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக வேளாண் அலுவலர் க அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து காலை 6:45 மாநில செய்திகள். சென்னையஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எம் கே மணிமேகலை அவர்கள். காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி சென்னையஞ்சலாக கேட்கலாம். 7:10 மதுரை தஞ்சல். 7:15 தமிழ் செய்திகள். சென்னையஞ்சலாக 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள். 7:00 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 7:35 மதுரை தென்றல். 8 மணிக்கு மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 8:30 மதுரை தென்றல். 9 மணிக்கு அரங்கிசை. 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு தேசபக்தி திரைப்பட பாடல்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 12:10 இசை மேடை. செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்கள் நாதஸ்வரம். 12:40 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 12:50 மெல்லிசை. 1 மணிக்கு விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 1:10 எண்ணுயிர் தோழி. 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:55 பாரதியார் பாட்டு. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்து செய்ப்பாட பயிற்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. சென்னையஞ்சலாக 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகும். குரல் அமுதம் 347 உடன். 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக மாலை 6:10 வெற்றி விழா படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும்

மணியம் மாடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி ராசு அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னைச்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்ற நிகழ்ச்சிகள் குறித்து விமர்சனம் கேட்கலாம். 8:30 அறிவியல் வெள்ளி அறிவியல் புரட்சியில் இந்தியா உரை வழங்குகிறார் எஸ் கண்ணன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:00 பாராளுமன்றத்தின் கேள்வி நேர பதில்கள் நிகழ்ச்சி கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரம். அதைத் தொடர்ந்து 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை மதியில் 1869 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சியும் நேரமாய்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
4: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
5: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பையை கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
6: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
7: தலைவரு,
6: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
5: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
8: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பையை போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
5: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
9: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
10: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
11: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
10: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
11: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
12: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
13: என்னண்ணே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?

0: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
0: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
0: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: உறவுகளை பேணுவதை குறித்து வான்புகழ் வள்ளுவனார் சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தையே வகுத்து தந்துள்ளார். உறவினர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து பேணி காப்பது ஆகும். இது ஒருவரின் வாழ்விற்கு நிலையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய சிறந்த நற்பண்புகளில் ஒன்றாகும் என்கிறார். உற்றார் உறவினருடன் மனம் விட்டு பேசி அன்பு கலந்து பழகினால்தான் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் தேங்கிய நீரைப் போல பயன் நிறைந்ததாகிவிடும் என்கிறார். செல்வம் பெற்றதின் பயனே என்னவென்றால் தன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படி வாழ்தலே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறார். நாம் ஈட்டிய பொருளை எல்லோருக்கும் கொடுத்து நாமும் அனுபவிக்க வேண்டும். தனக்கு வைத்து கொண்டு எஞ்சிய பொருளை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தான் சுற்றம் சுற்றமாக சுற்றி இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதற்கு எடுத்துக்காட்டு காக்கை. காக்கை ஒரு பொருள் கிடைத்தால் தன்னுடைய இனங்களை எல்லாம் அழைத்து கரைந்து உண்ணும். அதைத்தான் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று கூறுகிறார். காகம் தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தை எல்லாம் கூவி அழைத்து உண்பது போல தமக்கு கிடைக்கும் செல்வத்தை மறைக்காமல் சுற்றத்தாரோடு பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களுக்கே பெருஞ்செல்வமும் உயர்ந்த புகழும் வந்து சேரும் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்பது மனம் இல்லாத மலருக்கு சமம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமோ பதவியோ அல்ல, அன்பான உறவுகள்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனிடம் எதுவும் இருப்பது இல்லை. ஆனால் இறைவன் முதன் முதலில் வழங்குவது உறவுகளைத்தான். தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி என்று பல்வேறு உறவுகளை நமக்கு தருகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண் பூசல் தரும் என்கின்றார். அன்பை அடைத்து வைக்க முடியாது. அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் மலரும். இன்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் மனம் சுருங்கிவிட்டன. கைபேசியில் ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சிலரே இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளில் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து உரையாடி உண்டு மகிழ்கின்ற நிலை இல்லை. பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம்.

0: உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வது, வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான். நம்மை உலகமே கைவிட்டாலும் நம்மோடு பயணிக்கும் உயர் உறவுகள் அற்புதமானது. கோடி கொடுத்தாயினும் குடி பிறந்தாரோடு கூடி கொள்ளுதல் கோடி பெறும் என்று ஊர்தோறும் ஓடி ஓடி ஆத்திச்சூடி அருளிய ஔவை மூதாட்டி உரைத்தார்கள். உறவின் மேன்மையை உரைக்கும் உன்னத வரிகளில் இவை. ஆகவே உறவுகளை போற்றுவோம், உயர்வாய் போற்றி வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்க்கை பயணத்தில் மனம் சூழ்ந்து போகும். வாழ்க்கை பயணத்தில் மனம் சூழ்ந்து போகும் தருணங்கள் பல இருக்கலாம். ஆனால் இறைநாமம் ஒழிக்கும் அந்த ஒரு நொடி மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் புதிதாக அளிக்கிறது. அந்த ஆன்மீக உணர்வை உங்கள் இல்லங்களுக்கும் இதயங்களுக்கும் கொண்டு சேர்ப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை.

0: நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. இனி தொடர்வது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கத்தரி பயிரில் தண்டு மற்றும் காய்த்துளைப்பான் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த இயற்கை முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாதிக்கப்பட்ட பாகங்களை வெட்டி அதனை அழித்திட வேண்டும். வாடிய நுனி புழு தாக்கிய காய்களை அகற்றிவிட வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி 4-5 வைக்க வேண்டும். இயற்கை தாவர பூச்சி விரட்டியான வேப்பங்கொட்டை சாறு, இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். கவனத்தில் கொள்ள வேண்டியவையாக, கத்தரி நட்ட 30-ஆம் நாளிலிருந்து பூக்கும் முன் பொறிகளை வைக்கவும். பூக்கும் பருவத்திலேயே தடுப்பு முறைகள் 100% பலன்களை தரும். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 13/8/2026 அன்று வீட்டில் எளிதான முறையில் சாக்லேட் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 14/8/2026 அன்று மைக்ரோ கிரீன் வளர்ப்பு பயிற்சியும், 18/8/2026 அன்று தேங்காய் மதிப்பு கூட்டு பயிற்சியும் நடைபெற உள்ளது. இவ் இலவச பயிற்சி 10:00 முதல் 4:00 வரை நடைபெறும். பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 94/88/57/57/16. அலைபேசி எண் மீண்டும் 94/88/57/57/16. மேலும் விவரங்களுக்கு இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். மிளகாய் மற்றும் தக்காளி பயிர்களில் வறட்சியால் பூக்கள் உதிர்வதை தடுக்கும் இயற்கை வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வறட்சி மற்றும் அதிக வெப்பம், வறட்சி மற்றும் அதிக வெப்ப சுரப்பு, எத்திலின் ஹார்மோன் சுரப்பு, அதிகரிப்பு உதிர்வு முறை ஆகியவற்றை சரி செய்ய இயற்கை இலை தெளிப்புகள் பயன்படுத்தலாம். இவற்றில் தேங்காய் தண்ணீர் மோர் கலந்து தெளிக்க சைட்டோகேனின் ஹார்மோன் பூக்களின் காம்பு பலமடைந்து உதிர்வதை தடுக்கும். 1 லிட்டர் தேங்காய் தண்ணீர் அல்லது இளநீர், 1 லிட்டர் புளித்த மோர் கலந்து தெளிக்கலாம். முட்டை மற்றும் எலுமிச்சை கரைசல், இது கால்சியம் மற்றும் அமினோ அமிலங்கள் பூ உதிர்வை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 முதல் 100 மில்லி கரைசல் பயன்படுத்தலாம். கடல் பாசி, இது வறட்சி மற்றும் வெப்ப அழுத்த எதிர்ப்புகளை குறைக்க செடிகள் வாடுவதை தடுக்கும். 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 முதல் 40 மில்லி கரைசலை பயன்படுத்தலாம். மண் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மைக்கு மூடு பொருள் அமைத்தல், அதாவது சூரிய ஒளி தடுப்பு, ஈரப்பதம் தக்க வைப்பு, 2 முதல் 3 மடங்கு மண் வெப்பம் குறையும். போரான் மற்றும் கால்சியம் கொடுப்பதால் பூக்களின் மகரந்த சேர்க்கை, பூக்கள் கருகாமல் காய்ப்பிடிப்பு அதிகமாகும். மண்புழு ஊற கரைசல் அல்லது மரச்சாம்பல் ஊற வைத்து நீர் வேர் வழியாக கொடுத்தால் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். நீர் மேலாண்மையில் கவனிக்க வேண்டியவையாக, நீரை பூவாளி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்க வேண்டும். அதிகாலை 6 முதல் 8 வரை நீர் தெளிப்பது நன்மையை தரும். நண்பகல் நீர் தெளிப்பதை தவிர்த்தல் அவசியம். பூக்கும் தருணத்தில் 10 முதல் 12 நாட்கள் இடைவெளியில் கரைசல்களை மாற்றி மாற்றி தெளித்து வர நல்ல பலன் கிடைக்கும்.

0: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடும். உயிரியல் கட்டுப்பாட்டு காரணி என்பது ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பதிலாக இயற்கையான உயிரினங்கள் மற்றும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்கள் மற்றும் களைகளை கட்டுப்படுத்துவதாகும். இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத நிலையான வேளாண்மை முறைக்கு உதவுகிறது. புழுதல், உரமிடுதல், மருந்து தெளித்தல், களை எடுத்தல் என பயிர் பாதுகாப்புக்காக நாம் எடுக்கும் முயற்சிகள் போலவே இயற்கையிலே சில பூச்சி இனங்களும் சில நுண்ணுயிரிகளும் வேளாண்மைக்கு இயற்கையாக நன்மை செய்கின்றன. அத்தகைய பூச்சி இனங்கள் எவை, நுண்ணுயிரிகள் எவை, எந்த வகையில் அவை விவசாயத்திற்கு நன்மை பயக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பூச்சிகளின் உலகம் மிகவும் பிரமாண்டமானது. ஒவ்வொரு பூச்சியும் ஏதோது ஒரு வகையில் விவசாயத்திற்காகவும் இயற்கைக்காகவும் தனது பங்களிப்பை செய்கின்றன. அவ்வாறு விவசாயத்துக்கு உதவும் நன்மை செய்யும் பூச்சிகள் எவை என்பது பற்றி காண்போம். உதாரணத்திற்கு நாம் காணக்கூடிய தேனீக்கள், குளவிகள், பொறிவண்டுகள் போன்றவை விவசாயத்திற்கு பல வகைகளில் பயன்படுகின்றன. பூச்சி மேலாண்மையில் தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நன்மை செய்யும் பூச்சிகள் இயற்கையாகவே அமையப்பட்டுள்ளது. இந்த தீமை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை விகிதம் அதிகமாக இருக்கும் போது நன்மை செய்யும் பூச்சிகளின் விகிதம் அதற்கு சமமாக இருக்கும் பட்சத்தில் நாம் மருந்து தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படும். அவ்வாறு கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் உள்ளன என்பது பற்றி பார்ப்போம். உதாரணத்துக்கு காய்ப்புழுக்கள், தண்டு துளைப்பான் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கையிலே ஒட்டுண்ணிகள், குளவிகள், வண்டுகள் போன்றவை இருக்கின்றன. அதன்படி நமது வேளாண்மை துறையின் மூலமாகவும் இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை கண்டறிந்து அவற்றையே விவசாயிகள் பயன்படுத்தும் விதத்தில் முட்டை ஒட்டுண்ணி அட்டைகளாக விவசாயத்துறையின் மூலமாக மானியமாக வழங்கப்பட்டு வருகின்றது. பயிர்களில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் அந்த நோய்கள் பயிர்களை தாக்கக்கூடிய நோய்கள் வருமுன் காப்பதற்கும் சிறந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளாக ட்ரைகோடர்மா விரிடி என்ற கூடிய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சாணங்கள் இருக்கின்றன. அவை தாவரங்களை நோய்களிலிருந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் தாவரங்களின் பயிர் வளர்ச்சிகளையும் தூண்டுகிறது. பயிர்களை தாக்கும் பல்வேறு வகையான மண்ணால் பரவக்கூடிய பூஞ்சாண வேர் நோய்களை கட்டுப்படுத்துவதில் அது முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணமாக பயிர்களில் ஏற்படக்கூடிய வேரழுகல் நோய், வாடல் நோய், கரியழுகல் நோய், கிழங்கு மற்றும் தண்டு அழுகல் நோய், சாம்பல் பூஞ்சான நோய்கள், இலைப்புள்ளி நோய்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நன்மை செய்யும் ட்ரைகோடர்மா விரிடி உயிர் எதிர்ப்பூஞ்சாணத்தை விவசாயிகள் பயன்படுத்தலாம். இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி பார்க்கலாம். இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரி பூஞ்சாணங்கள் நாம் விதை நேர்த்தி மூலம் விதைப்பதற்கு முன்னதாக விதை நேர்த்தி மூலமாகவோ அல்லது நாற்று நடவு செய்யும் முன் நாற்று நேர்த்தி செய்வதன் மூலமாகவோ அல்லது நமது வயல்களில் விதைப்புக்கும் சாகுபடி நடுவதற்கும் முன்னதாக வயலில் குப்பை உரங்களுடன் கலந்து விடுவதன் மூலமாகவும் அது பயிர் வளர்ந்ததற்கு பின்னர் செடிகளுக்கு வேர் வழியாகவோ நீர்ப்பாசன முறைகள் வழியாகவோ விடலாம். பல்வேறு வழிகளில் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக விதை நேர்த்தி செய்வதற்கு இந்த மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் போதுமானதாகும். உதாரணத்துக்கு 10 கிலோ விதைகள் விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் 100 கிராம் மருந்து விதை நேர்த்தி செய்வதற்கு போதுமானதாகும். நாற்று நெல் நடவு செய்வதற்கு முன்பதாகவோ இல்லை காய்கறி நாற்றுகள் நடுவதற்கு முன்பதாகவோ அந்த நாற்றுக்களை 10 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அது 15 நிமிடம் ஊற வைத்து பின்னர் நாற்றுகளை எடுத்து நடுவதன் மூலமாக இந்த வேரழுகல் நோய், தண்டழுகல் நோய், கிழங்கழுகல் நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்தலாம். மயிலில் இடுதல், 1 ஏக்கர் நிலத்திற்கு 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி என்ற பூஞ்சான மருந்தை 50 கிலோ மக்கிய மண்புழு உரம் அல்லது மண்ணுடன் கலந்து நிலத்தில் சீராக தூவ வேண்டும். செடி அல்லது மரங்களுக்கு இடும் பட்சத்தில் ஒரு மரத்திற்கு 10 முதல் 50 கிராம் வரை மரத்தை சுற்றி மண்புழு உரம் அல்லது தொழு உரத்துடன் கலந்து இடலாம். குறிப்பாக இந்த உயிர் உரங்கள் பயன்படுத்தும் போது மண்ணில் ஈரப்பதம் இருப்பது மிகவும் அவசியம்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும், ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினை கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 கபீர் கைத்தறி விருதும், 19 தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலைவாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலைவாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு

0: டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கனாக்க மாதம் 3000 ரூபா ஸ்டைஃபன் தரோம். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ரூபா ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரும்.
1: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரிக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும், அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் 1.08% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வி ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு

0: விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
2: ஒரு நாட்டின் வர்த்தக வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது போக்குவரத்து. அதிலேயும் அதிகமாக பொருள்களை ஏற்றி செல்ல பயன்படுறது கப்பல் போக்குவரத்து தான். கப்பல்கள் கரையில் நின்று பொருள்களை ஏற்றவும் இறக்கவும் உருவாக்கப்பட்ட இடம்தான் துறைமுகம். கப்பல்கள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்த அந்த கடற்கரை சில குறிப்பிட்ட இயற்கை அமைப்புகளை பெற்றிருக்கணும். கடற்கரை பிளவுபட்டு இருக்கணும். கடல் பகுதி ஆழமாக இருக்கணும். அப்போதான் கடல் அலைகள் மற்றும் பலத்த காற்றிலிருந்து கப்பலை பாதுகாக்க முடியும். இயற்கையிலேயே இந்த மாதிரி அமைந்த இடத்துல அமைக்கப்பட்ட துறைமுகங்களை இயற்கை துறைமுகங்கள்னு சொல்கிறோம். இந்தியாவில் மும்பை, கொச்சி, விசாகப்பட்டினம், மர்மகோவா போன்றவை இயற்கை துறைமுகங்கள். சில பெரிய நகரங்களில் துறைமுகம் அமைக்க இயற்கையான நில அமைப்பு இல்லாதப்ப செயற்கையாக கடற்கரையை மாற்றி அமைத்து உயரமான அலைத்தடுப்பு சுவர்கள், பிரேக் வாட்டர்ஸ், மனிதனால் உருவாக்கி கப்பல்களை பாதுகாப்பாக நிறுத்த அமைக்கப்பட்ட இடத்தை செயற்கை துறைமுகம்னு சொல்கிறோம். நம்ம சென்னை துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகம் தாங்க. தூத்துக்குடியில் இருக்கிற வ.உ. சிதம்பரனார் துறைமுகமும் செயற்கை துறைமுகம்தான். செயற்கை துறைமுகங்கள் அமைக்க அதிக அளவில் பொருள் தேவைப்படும். இயற்கை துறைமுகங்களில் கடல் அலைகளில் இருந்து இயற்கையான பாதுகாப்பு கிடைக்கும். ஆழமான நீர்ப்பகுதியாக இருக்கிறதால கப்பல்கள் எளிதில் நுழைய முடியும். ஆண்டு முழுவதும் கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்றது. சர்வதேச வணிக வளர்ச்சிக்கும் பெரும் ஆதாரமாக இருக்குது. இயற்கையோ செயற்கையோ துறைமுகங்களால் நிறைய நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் சில விஷயங்களும் இருக்குது. கப்பல்களில் இருந்து வெளியேறும் எண்ணெய், கழிவு நீர் மற்றும் ரசாயனங்கள் கடல் நீரை மாசுபடுத்துது. கப்பல்களில் இருந்து வெளிவரும் புகையால் காற்று மாசுபாடும் ஏற்படுது. கிரேன்கள் மற்றும் சரக்கு ஏற்றும் இயந்திரங்களால் வரும் சத்தத்தால் ஒலி மாசுபாடும் ஏற்படுது. மீன்கள், பவளப்பாறைகள் மற்றும் கடல்சார் உயிரினங்களின் வாழ்விடமும் பாதிக்கப்படலாம். துறைமுகங்கள் விரிவுபடுத்தப்படும் போது கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மாங்க்ரோவ் காடுகள், ஈர நிலங்கள் பாதிக்கப்படலாம். இதையெல்லாம் தடுக்க நாம் என்ன முயற்சிகளை எடுக்கணும்? கப்பல் கழிவுகளை முறையாக சுத்திகரித்து அகற்றணும். எண்ணெய் கசிவுகளை தடுக்க பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தணும். மாங்க்ரோவ் காடுகள் மற்றும் கடலோர உயிரினங்களை பாதுகாக்கணும். பசுமை துறைமுகம், கிரீன் போர்ட் திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். காற்று மற்றும் நீர் மாசுபாட்டை தொடர்ந்து கண்காணிக்கணும். மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்னும் பாரதியின் கூற்றை சூழல் பாதுகாப்போடு நிறைவேற்றுவோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

புத்தம் புது காலை. நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருக்கக்கூடாது, அது மேலும் மேலும் பலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருக்கக்கூடாது, அது மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். தத்துவஞானி அரிஸ்டாட்டில் அவர்களின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது காந்தி அஞ்சலி.

0: கோகலையை சந்திக்க என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. ஸ்ரீ காலன்பாக்குக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்ட சம்பவங்கள் பலவற்றுள் ஒன்றுதான் இது. நாங்கள் இருவரும் சத்திய மார்க்கத்தில் செல்ல முயன்று வந்ததால் இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதாவது ஒரு புதிய உண்மையை அறிந்து வந்தோம். சத்தியத்தை நாடி செல்லும் போது கோபம், சுயநலம், துவேஷம் முதலியன இயற்கையாகவே நீங்கிவிடுகின்றன. ஏனெனில் அவை நீங்காவிட்டால் சத்தியத்தை அடைவது இயலாத விஷயமாகும். ஒருவர் மிகவும் நல்லவராக இருக்கலாம், உண்மையே பேசுகிறவராகவும் இருக்கக்கூடும், ஆனால் காமக்ரோத உணர்ச்சிகளுக்கு மாத்திரம் வயப்பட்டவராக அவர் இருந்தாராயின் சத்தியத்தை அவர் காணவே முடியாது. அன்பு, பகை, இன்பம், துன்பம் ஆகிய இந்த இரண்டு வகையானவைகளிலிருந்தும் முற்றும் விடுபடுவது ஒன்றே சத்தியத்தை வெற்றிகரமான வகையில் தேடுவதாகும்.
1: நாங்கள் இந்த கப்பல் யாத்திரை புறப்பட்ட போது நான் உண்ணாவிரதமிருந்து அதிக காலமாகிவிடவில்லை. பழைய பலத்தை நான் இன்னும் அடைந்து விடவில்லை. எனக்கு நல்ல பசி எடுக்க வேண்டும் என்பதற்காகவும், சாப்பிட்டது ஜீரணமாக வேண்டும் என்பதற்காகவும் தேகாபியாசம் இருக்கட்டும் என கருதி கப்பலின் மேல் தளத்தில் கொஞ்சம் உலாவி வருவேன் நான். ஆனால் இந்த நடையை கூட என்னுடைய உடல் தாங்கவில்லை. கெண்டை கால்களில் வலி ஏற்பட்டுவிடும். ஆகவே நான் லண்டன் சேர்ந்தபோது என்னுடைய தேகநிலை நன்றாக இருப்பதற்கு பதிலாக மோசமாகவே இருந்தது. அங்கே டாக்டர் ஜீவராஜ மேத்தா எனக்கு அறிமுகமானார். எனது உண்ணாவிரதத்தின் சரித்திரத்தையும் அதன் பிறகு எனக்கு ஏற்பட்ட வலியை பற்றியும் அவரிடம் கூறினேன். சில தினங்களுக்கு நீங்கள் முழு ஓய்வு எடுத்து கொள்ளாது போனால் உங்கள் கால்கள் முற்றும் பயனற்றவைகளாகிவிடக்கூடும் என்று அவர் சொன்னார். நீண்ட உபவாசம் இருந்துவிட்ட பிறகு இழந்த பலத்தை திரும்ப பெற அவசரப்படக்கூடாது. பசியை கூட கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன். உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கும் போது இருப்பதை விட அதிக எச்சரிக்கையும் கட்டுத்திட்டங்களும் உண்ணாவிரதத்தை நிறுத்துவதற்கு வேண்டும். எந்த நேரத்திலும் பெரும் போர் மூண்டுவிடக்கூடும் என்று மடீராவில் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆங்கில கால்வாயில் எங்கள் கப்பல் சென்று கொண்டிருந்த போது யுத்தமே மூண்டுவிட்டது என்ற செய்தி கிடைத்தது. எங்கள் கப்பல் சிறிது காலம் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆங்கில கால்வாய் நடுக நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்கண்ணிகளை போட்டிருந்தன. அவற்றில் மோதிவிடாமல் கப்பலை ஓட்டிச் செல்வது எளிதான விஷயமன்று. ஆகவே சவுத்தாம்டன் போய்ச் சேர 2 நாட்களாயின. யுத்தமானது 4 பிரகடனமாயிற்று. நாங்கள் 6 லண்டன் சென்றடைந்தோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இந்த இனிய காலை பொழுதில் தவழ்ந்து வருகிறது மதுரத்தென்றல்.

0: மலேசிய வாசுதேவன் சித்ரா குரல்ல இளையராஜா இசையில கரகாட்டக்காரன் திரைப்படத்தில இருந்து அருமையான பாடல் கேட்டு முடித்தோம் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில். நேயர்களே, இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி, புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

0: திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் அசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து

செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:36. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
3: கண்டிப்பா பால் சுரப்ப வந்து சிசேரியனுக்கு அப்புறம் அதிகரிக்க நிறைய வழிகள் இருக்கு. பொதுவா ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா அடிக்கடி பால் கொடுக்கணும். இது ஒன்னே ஒண்ணுதான், டிமாண்ட் வர்சஸ் சப்ளை. நீங்க எந்த அளவுக்கு உங்க மார்பகத்தை தூண்டி குழந்தை கவ்வி உறிஞ்சு குடிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பால் சுரந்து சப்ளை நல்லா இருக்கும். அடிக்கடி பால் கொடுங்க. குழந்தை வந்து அழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. குழந்தைக்கு அந்த முதல் ஹங்கர் கியூஸ், அதாவது பசி உணர்வு தூண்டும் போது செய்யக்கூடிய சில விஷயங்கள் பண்ணும் போதே நீங்க எடுத்து அடிக்கடி பால் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பால் சுரப்பு அதிகமாகும். இன்னொரு முறை என்னன்னா கையால பாலை வந்து வெளியே எடுத்து சங்கு மூலமாவும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து கையாலையும் எடுத்து பண்ணலாம், ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் கையாலையும் பண்ணலாம். சில பேர் வந்து பிரஸ்ட் பம்ப் முடியாதவங்க பிரஸ்ட் பம்பும் உபயோகப்படுத்தலாம். தையல் வலி இருக்கும் சிசேரியன் மதருக்கு. இதுக்கு வந்து பெஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பொசிஷன். ஃபுட்பால வந்து இந்த இடுப்பகுதியில் வைக்கிற மாதிரி குழந்தைய சைட்ல படுக்க வச்சு அந்த மாதிரி பொசிஷன் கொடுக்கும் போது சிசேரியன் செக்ஷன் தையல் மேல எந்த ஒரு அழுத்தம் இல்லாம வலி இல்லாம தாயினால கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான பொசிஷன் எது உங்களுக்குன்னு பார்த்து அது மாதிரி ஒரு பொசிஷன்ல கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களால கொடுக்க முடியும். இன்னொன்னு வந்து தாயும் சேயும் ஒரே இடத்துல இருக்கணும், ரூமிங். தாய் ஒரு இடத்துல குழந்தை ஒரு இடத்துல இருந்து இருந்தாங்கனாவே அந்த நேரடியா பாக்குறது சவுண்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு தேவையான பசி உணர்வு எப்ப நடக்குதுன்னா இதெல்லாம் அம்மாக்கு தெரியாது. அதனால ஒரே இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா பால் சுரப்பு வந்து கூடுதலா இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முதல் நாளிலிருந்து 7வது நாள் வரை வந்து நம்ம உலக தாய்ப்பால் வாரமா கொண்டாடுறோம். இந்த வருடத்திற்கான உலகளாவிய மைய கருத்து வந்து வாபா அண்ட் WHO உலக சுகாதார அமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் வாட் ஒர்க்ஸ் அப்படின்றது. தமிழ்ல பாத்தீங்கன்னா வளமான வாழ்வின் தொடக்கத்திற்கு தாய்ப்பால், அதை ஆதரவளிக்கும் அமைப்புகளை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. தாய்ப்பால்ன்றது ஒரு இயற்கையான சுற்றுச்சூழலுக்கு ஏத்த பாதுகாப்பான நிலையான ஒரு முதல் உணவு. இதை வந்து தாய் மேல மட்டும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்காம ஒரு குடும்பமா ஒரு சமூகமா சுகாதார அமைப்புல இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் அவங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதோ எதெல்லாம் நல்லா வேலை செய்யுதோ கம்யூனிட்டி லெவல்ல அதை வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எல்லாரும் ஒருமிச்சு அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான தீம்ங்க. தாய்ப்பால் பாதுகாப்பு சட்டம்ன்றது வந்து IMS ஆக்ட், இது வந்து 2003 வந்து அமல்படுத்தினாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு வந்து உரிய காரணமின்றி தாய்ப்பாலுக்கு மாற்றா செயற்கை உணவுலையோ பால் புட்டியோ ரப்பரையோ வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை தேவையில்லாம சிபாரிசு செஞ்சா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். தண்டனை என்பது 3 வருட சிறை அல்லது 5,000 ரூபாய் அபராதம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒருவேளை தாய்ப்பால் பாதுகாப்பு சட்டம் மீறப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா BPNI அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் ப்ரொமோஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து தாய்ப்பாலை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக பல கட்டங்கள்ல பல அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆப் பேர் பாத்தீங்கன்னா ஸ்தன்பன் சுரக்ஷா, STANPAN ஸ்தன்பன் சுரக்ஷா, SURAKSHA. இந்த ஸ்தன்பன் சுரக்ஷால வந்து பிளே ஸ்டோர்ல போய் பதிவிறக்கம் செஞ்சு அது மூலமா BPNI யார் வேணாலும் தகவல் கொடுக்கலாம், புகார் கொடுக்கலாம். இந்த பொறுப்பு வந்து நம்ம அனைவருக்கும் இருக்கணும். புகார் வந்தவொடனே BPNI இருந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துப்பாங்க. இது நம்ம ஒரு சமூக பொறுப்போட நம்ம தாய்ப்பால் ஊட்டுதல என்கரேஜ் பண்றதுக்கு நம்மளால செய்ய முடிஞ்ச சின்ன ஒரு கடமைங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் தாய் அமுதம் பற்றி விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான

0: ஆலோசகர் த. அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
1: நலம் வாழ என் நாடும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன்.
2: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங்சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னாரு அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு விளையாடலாம், பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன்.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது 1/4 பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதான

0: செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான சுறுசுறுப்பான இனிய காலை வணக்கம் நேயர்களே. மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பொதுவாகவே நம்ம வீடுகளில் நார்மல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு பக்தி மயம் கலந்த ஒரு வைபா தானங்க இருக்கும். பொதுவாக நார்மல் வெள்ளிக்கிழமையில் நம்ம வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு சாம்பிராணியெல்லாம் போட்டு வீடே ஒரே பக்தி மயமாக ஒரு பக்தி மனத்தோடு இருக்கும். நார்மல் ஃப்ரைடேவே இப்படி இருந்தால் ஆடி வெள்ளி இன்னும் ஒருபடி எக்ஸ்ட்ராவாக தானங்க இருக்கும். எல்லா லேடிஸும் ரொம்ப பிஸியாக இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வர்ற பாட்டு மூலமாக கொஞ்சம் வைபை ஏற்றலாமா? உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண நானும் ரெடியாக இருக்கேன், சுந்தரி. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல்.

0: நேரம் 7:43 ஆடிவெள்ளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி சைலஜா மற்றும் குழுவினர் குரல்ல சங்கர் கணேஷ் இசையில வாழி வரிகள்ல அருமையான பாடல் கேட்டு முடித்தோம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 7:45 இறங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியால வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல மதுரை தென்றல் நிகழ்ச்சியில சூப்பரான அம்மன் பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில அடுத்ததா பாளையத்தம்மன் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து மீண்டும் ஒரு பக்திமயமான ஒரு பாடல் கேட்டலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:56 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில அம்மன் பாடல்கள் சூப்பரான ஒரு வைபான மூட்ல கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரல்ல பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

காலையிலிருந்தே சூப்பரான ஒரு அம்மன் பாடல்கள் பக்திமயமாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அரண்மனை 2 திரைப்படத்திலிருந்து மாலதி லக்ஷ்மணன் ஹிப்ஹாப் தமிழா ஆண்டனிதாசன் குரலில் ஒரு அருமையான அம்மன் பாடல் கேட்டுருவோமா?

Hangar.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
6: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.

0: பர்மனன்ட் பேசு பாய்.
1: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: சம்மக்கா திம்மக்கா பொம்மக்கா வாடினை மூலி முண்ட வடபத்திரகாளி வெண்டு மலையாளம் போறவளே தாயே பேர் போன மந்திரம் கட்டவளே கிஞ்சித்தா மடமத்தா செங்காத்து வாழ்பவளே அண்ட சராசர அநியாயம் பொடிபடவே அகிலாண்ட ஆக்ரோஷ நாயகி வா.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்து நிகழ்வீர்களே ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.
2: Good morning, I'm Abhishek Mukhopadhyay. The headlines. Centre notifies Act paving way for reservation for ST community in Goa Assembly. Lok Sabha passes bill to authorize

நேரம் 8:30 32 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்களை இனி கேட்கலாமா மதுர தென்றல் நிகழ்ச்சி. காலையிலிருந்தே இன்னைக்கு ஒரே பக்திமயமான வைபோட இருக்கும். சரி, பக்தி எல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் காதல் மூடுக்கு லவ் மூடுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மதுர தண்டல் நிகழ்ச்சியில் கொஞ்சம் லவ் சாங்ஸாக கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாம் திருமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரலில் அழகான காதல் பாடல் இது உங்களுக்காக.

0: மணி 36 நிமிடத்தை நெருங்கியாச்சுங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ் தரம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. பொதுவாக ஃப்ரைடே அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மூடை வந்துடும். எதுக்கு அப்படின்னா, சண்டே சண்டே வீக்கெண்டு வந்துடுது இல்லையா, அந்த ஒரு ஹாப்பி மோமெண்ட்லேயே இந்த ஃப்ரைடே அப்படியே போயிருங்க. எப்படி போகுது அப்படின்னே தெரியாது. சனி ஞாயிறு அப்படின்னு வந்தாலே ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கும். இங்கே போகணும், அங்கே போகணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிளான்ஸ். அதுவும் ஒர்க்கு அப்படின்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லைங்க. ஏகப்பட்ட ஒர்க்ஸை வந்து நம்ம அந்த வீக்கெண்டில் வந்து பிளான் பண்ணியிருப்போம். அந்த ஒர்க்கை எல்லாமே ஒன்று ஒன்றா எழுதி வச்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டோம் அப்படின்னா மேக்சிமமான ஒர்க்கு அதோட முடிஞ்சிடும். அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நெக்ஸ்ட் வீக்கெண்டில் தள்ளி போட்டு அதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இருக்கும். அப்படிதானங்க. சரி, இதே ஹாப்பி வீக்கெண்ட் மூடில் ஒரு அடுத்த பாடல் காதல் பாடல் கேட்கலாமா? ஜீவா திரைப்படத்திலிருந்து
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

நேரம் 8:42 ஆக போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில மதுரை தென்றல் நிகழ்ச்சியில சூப்பரான லவ் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததா மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல பாடல் கேட்டலாமா?

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

கேடிபில்லா கில்லாடி ரங்கா மற்றும் சகுனி திரைப்படத்திலிருந்து அடுத்தடுத்து தொடர்ந்து இரண்டு பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:57. நாதரத்தினால் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாய் வருது 3 திரைப்படத்திலிருந்து தனுஷ் ஸ்ருதி ஹாசன் குரல்ல.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில விடைபெறுகிறேன் சுந்தரி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். முதலில் ஒக்கவரிஜூடக கலாவதி ராகம் ஆதித்தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் 9:25 ஐம்பத்தினுடைய அரங்கிசையில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். தொடர்ந்து சஹசிரகர மண்டித்தே, வாச்சஸ்பதி ராகம் ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான பரபரப்பான சுறுசுறுப்பான இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேரம், அதாவது இந்த நேரம் அப்படின்றது நாம் காத்திருக்கும் போது ரொம்ப மெதுவாக நகரும், அதே நேரம் கொஞ்சம் தாமதமாகும் போது வேகமாக நகரும். சோகத்தில் நகரவே நகராது, சந்தோஷத்தில் கேட்கவே வேண்டாங்க, சந்தோஷத்தில் நேரம் போகிறதே தெரியாது. ஆக ஒவ்வொரு தருணத்தை பொறுத்து நேரம் அப்படின்றது வேறுபடுது, அதுவும் அந்த

ஒரே மாதிரி தான் ஓடுது. நம்ம எண்ணங்கள் நம்ம எண்ண ஓட்டங்கள் தான் மாறுபடுது. ஸோ நேரத்தோடு கடைபிடிக்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம நேரத்தோட எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை தொடங்கிடலாம் நேயர்களே. ஸோ நேரம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற சூப்பரான தகவலோட இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைகிறேன் சுந்தரி. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பர் டூப்பர் சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.

நேரம் 10:06:47 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 kHz எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில அடுத்த பாடல ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, உங்களுக்காக இணைந்திருங்கள் காற்றலைகளில்.

இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலையில நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா சேஃப்டி அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயங்க. அதுவும் நம்ம சேஃபாக போயிட்டு ரீச் ஆகுறோமா, வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆகுறோமா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எக்கச்சக்க டிராஃபிக்ஸு, அந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாமே தாண்டி சிக்னல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. எனிவே, நடந்து போகிறவங்க சரி, பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி டூ வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. காரில் போகிறவங்க கண்டிப்பாக சீட் பெல்ட் போட மறந்துடாதீங்க. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாத டென்ஷனை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ஜாயபிள் சாங் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயும் காதல் திரைப்படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குட்டி கதைங்க. அதாவது ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட கேட்டானா, ஏன் என்னோடய வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குது, ஒரு சேஞ்சஸும் காணுமே அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்பிட்டே இருந்தாராம். உடனே கடவுள் வந்து, உன்னோடைய அறையை சுற்றி பாருப்பா, அந்த அறையில் உனக்கு எல்லா பதில்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். சரி, இவனும் அந்த ரூமுக்கு போயிட்டு கதவெல்லாம் மூடிட்டு அந்த அறையை வந்து சுற்றி பார்த்தாராம். அப்போ வந்து எல்லா வந்து ஒரு அசரீரி மாதிரி, அதாவது கடவுள் தான் வந்து அசரீரியாக வந்து சொன்னாங்க, ஓ எண்ணங்கள் வந்து உயர்வாக இருந்தால் உனக்கு வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அதுக்கு வந்து இந்த ரூம் தான் வந்து ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலையா, என்னடா இது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன சொன்னார்னா, அந்த காத்தாடி சொல்லித்தான், ஃபேன் சுத்தம் இல்லையா, அந்த காத்தாடி சொல்லித்தான் என்ன மாதிரி குளிர்ச்சியாக கூலாக இரு அப்படின்னு. கடிகாரம் சொல்லித்தா நேரத்தை மதிக்கணும் அப்படின்னு. கேலண்டர் சொல்லித்தா என்ன மாதிரி உன்னையும் தினமும் ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கோ, அதாவது புதுப்பிச்சுக்கோ அப்படின்னு. மணி பர்ஸ் சொன்னதான் வருங்காலத்துக்காக ஏதாவது கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோ. கண்ணாடி சொன்னச்சா ஒன்றை மட்டும் பாரு, மற்றவங்களை வந்து பார்க்காத ஒன்று மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. விளக்கு சொல்லிச்சா என்ன மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒளியேற்று. ஜன்னல் சொன்னதான் பரந்த மனப்பன்மையாக இரு. தரை சொன்னிச்சா எப்போதும் கீழே பணிவாக இரு. படிக்கட்டி சொல்லிச்சா வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போது கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும். இது போல தான் வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிச்சு வந்தால் நம்ம மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம் அப்படின்ற தன்னம்பிக்கைக்கு இந்த ஒரு அறையே உதாரணமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சா. அதுக்கப்புறம் கடவுள் நேரில் வந்து தெரிஞ்சிச்சா அந்த அறையில் உனக்கான விளக்கம் அப்படின்னு கேட்டதும் வந்து, ஆமாம் இது வந்து ரியல் லைஃபுக்குரிய ஒரு ஒரு எக்ஸாம்பிள், இதை பார்த்து வந்து நான் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி முடியுதுங்க. கேட்ட இந்த ஸ்டோரியோட அடுத்த பாடல் கேட்டலாமா? இது கதிர்வீலன் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல், இதோ காற்றலைகளில்.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: நேரம் 10:26 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில சூப்பர் டூப்பர் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டலாமா?

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 10:32. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில சூப்பர்.

ஆன பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு சிந்தனை துளி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். என்னடா நடுவில் ஒரு சிந்தனை துளி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ரீசண்டாக என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் வந்து கரெக்டாக இருக்கணும், எப்போவுமே வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். நினைக்கிறது ஒன்றும் தப்பில்லை தானுங்க. அதாவது அந்த வாழ்க்கை தத்துவம் அப்படின்றது, பிறரை கெடுத்து வாழாதீங்க, மலருக்கு வந்து கொடுத்து வாழுங்க அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பிறரை கெடுத்து வாழ்றதை விட பலருக்கு கொடுத்து வாழ்றதே நல்ல வாழ்க்கைக்குரிய அறிகுறி, நல்ல வாழ்க்கையும் கூட அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொடுப்பதற்கு நம்மகிட்ட வந்து பணமோ பொருளோ அப்படின்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும், ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன ஆறுதல், அதுவே ஒருவருக்கு தாகம் தணிக்கலாம். தாகம் தணிக்கலாம் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஆறுதலா, மன ஆறுதலா கூட இருக்கலாம். சரி, அந்த வார்த்தை கூட உங்களால சொல்ல முடியல அப்படின்னா, லைட்டா ஒரு புன்னகைங்க, உங்களுடைய புன்னகையே அந்த உள்ளத்தில் விளக்கேற்றலாம். அதாவது அன்பு மட்டும்தான் ஒருவரை மனிதனாக வாழ வைக்கும் அப்படின்ற ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அடுத்த பாடல் கேட்டலாமா? அனேகன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில.

நேரம் 10:39 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து குயில் கிட்ட பேசிட்டு இருந்தாராம். நீ மட்டும் கருப்பா இல்லை அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலை பார்த்து வந்து சொன்னாராம், நீ மட்டும் உப்பாக இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ரோஜா கிட்ட சொன்னாராம், உன்கிட்ட முட்கள் மண்ணும் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். அப்போ அந்த மூன்றும் சேர்ந்து சொல்லித்தான், ஏ மானிடா, நீ மட்டும் இந்த குறை கண்டுபிடிக்கிற பழக்கம் இல்லாமல் இருந்த அப்படின்னா எவ்வளவு நல்லா இருப்ப அப்படின்னு. அதனால் பிறரிடம் உள்ள குறையை காணாமல் இருக்கிறது தான் உண்மையான அழகு அப்படின்னு அந்த குயில் வந்து அந்த மனுஷங்கிட்ட ரிப்ளை பண்ணிச்சான். நிஜமா தாங்க, நாம் நம்மளாக இருக்கிறது தான் நம்மளுடைய உண்மையான இயற்கையான அழகு அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த பாடல் கேட்டலாமா? கலகலப்பு 2 திரைப்படத்திலிருந்து ஒரு அதிரடியான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: உலகமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: நேரம் 10:46 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 KHz நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. கடவுள் எப்பவுமே உடஞ்ச பொருளை எல்லாம் ரொம்பவே அழகாக மாத்திடுவாராம். அதாவது உடைந்த மேகங்கள் தான் மழையாக வருது, உடைந்த நிலம் தான் உழுகும் வயலாகுது, உடைந்த நெல் தான் விதையாகுது, உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்போவாவது மனசு உடஞ்சி நொறுங்கி போயிட்டீங்க அப்படின்னா நம்புங்க, கடவுள் உங்களுக்காக பெரிய விஷயங்களுக்கு தயார்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே போல்டான மனசோட இன்னொரு பாட்டு கேட்டுலாமா? எங்கேயும் காதல் திரைப்படத்தில் இருந்த அழகான ஒரு லவ் சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நம்மள நிறைய பேர் கடவுள்கிட்ட வந்து ரொம்பவே மன உருகி வந்து வேண்டிப்போம், இறைவா கடவுளே என்னை வந்து எப்படியாவது காப்பாத்திரு, நல்ல காலம் பிறக்காதா, எனக்கு வந்து நல்லது நடக்காதா அப்படின்னு வந்து புலம்பி தீத்துருவோம். கடவுளுக்கு தெரியாதாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மரத்துக்கு கூட கோடை காலம் வசந்த காலம் அப்படின்னு வச்சிருக்கும் போது நம்மளை மட்டும் வெற்றுவார என்ன? நேரம் 10:53 இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்கலாமா?

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நிறைவு பெறுகிறது. எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி. நன்றி நேர்களே.

நேர்களே, இனி கேட்கலாம் 12வது தேசிய கைத்தறி தின விழா. இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இந்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். இந்நிகழ்ச்சி புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகை ராஷ்டிரபதி பவன் பண்பாட்டு மையத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:21.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். சரவண பவ என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், சண்முக பிரியா ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை இசைமடை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்தம்

0: மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர்ப்பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும், தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூர் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்படவுள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அஸ்ஸாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்று நோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார்.

0: வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 தேதி துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5 தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 11 தேதி வரை வீசும் வாய்ப்புண்டு. மேலும் காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பகுதிகளின் சில பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி இம்மாதம் 9 தேதி வரை இவ்வானிலை தொடரும். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும் வீசும் வாய்ப்புண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு இங்கெல்லாம் வீசும் வாய்ப்புண்டு. மேலும் காற்று இதே வேகத்தில் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கடலோர பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். 1 முதல் 1.2 மீட்டராக சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் வேகம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகள் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 1.8 முதல் 1.8 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.7 மீட்டராக உயரக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.5 முதல் 1.7 மீட்டராக உயரக்கூடும். ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.6 முதல் 2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. ஆலப்புழா கடலோர பரப்பில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக உயரக்கூடும். கொல்லம் பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.4 மீட்டராக உயரக்கூடும். திருவனந்தபுரம் பகுதிகளில் கப்பில் முதல் பூழியார் வரை அலைகளின் உயரம் 15 முதல்

18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. டிஎல் மகராஜன், எம் அம்ருதா பாடியுள்ள மெல்லிசை பாடலை கேட்க உள்ளோம். இயற்றியவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், இசை எம் அசோக்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள்.

0: கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: இனி கேட்கலாம் 1-5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
3: The news read by Valsa Williams. President Draupadi Murmu has said the handloom sector serves not only as a source of livelihood but also as a powerful instrument of inclusive development. Addressing the program on the occasion of the 12th National Handloom Day in New Delhi today, the President said, for thousands of years handloom has been an integral part of India's cultural and civilizational journey.
4: Hajaro varshe hatkarta Bharat ke prakruti posak sabhyata ki vikas yatra ka abhinna hissa raha hai. इसमें हमारे राष्ट्र की असाधारण विविधता दिखाई देती है. हथकरघा क्षेत्र से रोजगार, महिला सशक्तिकरण, कला संस्कृति और प्रकृति प्रेम को बढ़ावा मिलता है. हथकरघा भारत के स्वतंत्रता संग्राम और आत्मनिर्भरता से भी जुड़ा हुआ है.
3: During the event, the President conferred the Sant Kabir Handloom Awards and the National Handloom Awards for the year 2025. Four commemorative postage stamps celebrating the country's rich and diverse handloom weaving traditions were also released on the occasion. Parliament has passed the Micro, Small and Medium Enterprises MSME Development Amendment Bill 2026, with the Lok Sabha approving it today. The Rajya Sabha had passed the bill on Monday. When the House met after the first adjournment at 12 noon, Minister of MSME Jeetan Ramaji moved the bill to further amend the MSME Development Act 2006. The bill aims to address payment delays and simplify dispute resolution. After passing the bill, Presiding Officer Dilip Saikia tried to run the House and appeal to the protesting members to allow the House to function. Parliamentary Affairs Minister Kiran Rijiju expressed concern over the opposition's conduct, saying that Union Home Minister Amit Shah always comes to Parliament during the session and remains present till late night. As the uproar continued, the presiding officer adjourned the House for the day to meet again at 11 a.m. on Monday. The Rajya Sabha has been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. When the House reassembled after the first adjournment at 12 noon, Chairman C.P. Radhakrishnan took up question hour amid opposition uproar. As the pandemonium continued, the Chairman adjourned the House for the day to meet again at 11 a.m. on Monday. Mizoram Chief Minister Lal Dohoma has said that Union Home Minister Amit Shah had assured that the proposed Foreign Contribution Regulation Amendment Bill 2026 would not have retrospective effect. Speaking to reporters after the meeting, Lal Dohoma said he had raised concerns over the proposed legislation with the Union Home Minister. He said Mr. Shah informed him that the bill would not apply retrospectively to past actions or transactions. Union Minister Sanjay Seth has said the Jharkhand government had not taken adequate steps to address the students' concerns despite the prolonged agitation. Talking to the media at Parliament premises, Mr. Seth said Rahul Gandhi responded to the issue through a video message only after the students' protest had continued for over 2 weeks. BJP MP Nishikant Dubey has demanded a transparent inquiry into the alleged irregularities in recruitment conducted

0: by the Jharkhand Public Service Commission and the Jharkhand Staff Selection Commission. Speaking to reporters at Parliament premises, Mr. Dubey said many families had suffered financial hardship while seeking employment opportunities in the state. Leading international press freedom group has called on Pakistani authorities to withdraw Islamabad's new foreign media facilitation guidelines 2026. The group has described the rules as draconian and warned that it will censor coverage of unrest in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK. It said Pakistani authorities have banned coverage of protests demanding electoral reform in POJK after international outlets reported on police brutality during clashes with peaceful demonstrators and suspended mobile and internet services. Fresh rainfall has revived flood concerns in parts of Odisha even as relief and restoration operations continue in the aftermath of the recent floods. Baleswar is facing renewed inundation in low-lying areas following a rise in the Jalaka River, while more districts remain under weather alerts. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் நீர் நிறைந்த நிலப்பகுதிக்கு தான் நாம் போக போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீர் நிறைந்த அதாவது ஊரணி உள்ள ஊர் பேர்களாக நாம் பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் நீர்நிலையுள்ள ஊர் பகுதிகளுக்கு ஊரணி என்று சொல்லப்படுவதுண்டு. அப்படியான ஊர் பெயர்கள் நிறைய இருக்கிறதை நாம் அறியலாம். அதாவது உண்பதற்குரிய தண்ணீர் நிறைந்த குளம், அதுதான் ஊரணி. ஊரார் உண்ணும் இடம் என்பதைத்தான் ஊருணி எனப்படும். அதாவது ஊரார் உண்ணும் நிறையுடையதால் அதற்கு ஊருணி என்று பெயர் வந்திருக்கிறது என்பதை நாம் அறியலாம். ஊருணி இந்திய பெயரால் வழங்கப்பெறும் ஊர்கள் தமிழ்நாட்டில் பேரூரணி என்று நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறது. பேர் ஊரணி அதாவது பெரிய ஊரணி பொதுவாக நாம் வழக்கில் சொல்வோம். நிறைய ஆசை, பெருமாசை, பேராசை, அது மாதிரி பேரின்பம், பெரும் இன்பம், பேரின்பம், அதே போல பெரிய எண்ணம், பேரெண்ணம், இப்படியெல்லாம் நிறைய சொல்வதுண்டு மக்கள் வழக்கில். அதே போல பெரிய ஊரணி நிறைந்த ஊர் என்பதனால் பேரூரணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புரசூரணி என்ற ஒரு ஊர் இருந்திருக்கிறது. மயிலூரணி என்பது ராமநாதபுரம் மாவட்டத்திலும், தஞ்சை மாவட்டத்தில் புரசூரணி என்ற பெயரிலும் ஊரணி என்ற ஒட்டோடு ஊர் பெயர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலும் பேரா ஊரணி என்ற ஒரு பெயரிலும் ஊர் பெயர் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் பூலா ஊரணி என்று ஊர் பெயர் இருப்பதையும் நாம் அறியலாம். அதே போல நீர் நிறைந்த இடங்களை கேணி என்றாலும் குளம் என்று பொருள். கிணறு என்ற அடிப்படையிலையும் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறது. ஊற்று நீரால் நிறையும் கேணியும் கிணறும் சில ஊர்களை தமிழகத்தில் கொண்டு விளங்குவதை நாம் பார்க்கலாம். அதே போல சென்னையில் திருவல்லிக்கேணியை நாம் பார்க்கலாம். திரு அள்ளி கேணி, அள்ளி மலர்கள் நிறைந்த குளம் என்பதுதான் திரு அள்ளி கேணி என்பதுதான் திருவல்லிக்கேணி என்று வழங்கப்படுகிறதை நாம் அறியலாம். நெல்லை மாவட்டத்தில் நாரை கிணறு என்ற ஊரும் இருக்கிறது. காவல் கிணறு என்ற ஒரு ஊர் பெயரும் இருக்கிறது. இப்படி ஊர் பெயர்களில் ஆற்று நீராலும் ஊற்று நீராலும் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. அதே போல நிலம், புலம் என்ற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. பொதுவாக மக்கள் வழக்கில் ஒரு கிராமத்தில் போய் மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போனவோ இல்லை பொண்ணு வீடு பார்க்க போனாவோ கேட்பாங்க, மாப்பிள்ளைக்கு நிலம் புலம் இருக்கா, காடு கழனி இருக்கா, தோட்டம் துறவு இருக்கா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அது என்ன நிலம் புலம் அப்படின்னு பார்த்தனா, அது நன்னிலமாக நல்ல நிலமாக இருக்கலாம். அதாவது நஞ்சை, புஞ்சை, தஞ்சை அப்படிலாம் சொல்லுவோம். தன் செய் என்பது தான்

கஞ்சை என்று வழங்கப்படுகிறது. புன்சை, நஞ்சை, புஞ்சை அப்படின்ற மக்கள் வழக்கில் நாம் பார்க்கிறோம். அப்படியாக அடைமொழியோடு சேர்ந்த ஊர் பெயர்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதாவது புலம் என்றால் நிலத்தையும் குறிக்கும், இடத்தையும் குறிக்கும், திசையையும் குறிக்கும், புலமையையும் குறிக்கும், அதாவது அறிவையும் குறிக்கும். அப்படிதான் புலமை பெற்றவர்கள் புலவர் என்று அழைக்கப்படுகின்றனர். திசை என்று சொல்லும் பொழுது அது தென்புலம், வடபுலம், குடபுலம், குணபுலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக தமிழ்நாட்டில் புலம் என்றும் நிலம் என்றும்

தான் பிற்காலத்தில் துறைமுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த துறைமுகம் என்பது பண்டை காலத்தில் மட்டுமல்லாத கடலோடு கலந்த இடத்தில் குமரித்துறை இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதை வந்து இலக்கியம் குமரித்துறையை சுற்றுகிறது. அதே போல இந்த துறை என்ற ஒட்டு பெயரோடு இணைந்த ஊர் பெயராக பூந்துறை, சிந்து பூந்துறை இப்படியெல்லாம் நெல்லை மாவட்டத்தில் ஊர் பெயர்கள் இருக்கிறதை நாம் அறியலாம்.

தலைப்பு வர்ணம் பூசிய வாழ்க்கை. பார்வையற்றவர்களுக்கு ஒரே வர்ணம்தான். பார்வையற்றவர்களுக்கு ஒரே வர்ணம்தான். இருள் சூழ்ந்த அடர் நிறம் மட்டுமே. அது கருப்பு நிறம் என்று கூறி அவர்களின் சுய தோன்றலை பறிக்காதீர்கள். அவர்கள் வாழ்வில் வெளிச்சம் வானவில் என்றால் இருட்டு, மழை என்றால் சத்தம், வெயில் என்றால் வெப்பம், கொஞ்சம் என்றால் கையளவு, நிறைய என்றால் கை சிந்தும் அளவு. கை கெட்டும் தூரமே அவர்கள் நம்பிக்கை. அவர்களுக்கு வர்ணம் பூசி வெளுக்கத் தேவையில்லை. வையகத்தில் வாழும் வரை கருவறையில் வாழும் பாக்கியம் அவர்களுக்கு மட்டுமே மீண்டும் கிடைத்திருக்கிறது. வையகத்தில் வாழும் வரை கருவறையில் வாழும் பாக்கியம் அவர்களுக்கு மட்டுமே மீண்டும் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் சில பல அசௌகரியங்களுக்கு அவர்கள் கலங்குவது இல்லை. வர்ணம் பூசிய வாழ்க்கையற்ற அன்பின் அடையாளம் அவர்கள். வர்ணம் பூசிய வாழ்க்கையற்ற அன்பின் அடையாளம் அவர்கள்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலை

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம். பெண்களின் முக்கியமான இளமை பருவமான பேதை, பெதும்பை, மங்கை பருவத்தில் நடக்கக்கூடிய மென்ஸ்டுரேஷன், மாதவிடாய் மற்றும் ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம், மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய அறிகுறிகள், அதை குறித்தும் அதை எதிர்கொள்ள யோகா மூச்சு பயிற்சி மற்றும் ஆசனாக்களை கற்றுத்தந்தவங்களுக்கு மங்கை தொடங்கி மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம்பெண், இந்த பருவத்தில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம், அதற்கான ஃபர்டிலிட்டி கருத்தரித்தல், இதற்கான யோகா மற்றும் ப்ரெக்னென்சி சம்பந்தப்பட்ட யோகா ஆசனாக்கள், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். பெண்களின் மாதவிடாய் சுழற்சி மென்சுரல் சைக்கிள் என்பது நம்மளோட உடலை வந்து கர்ப்பத்திற்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு. இதை வந்து நம்ம நான்கு முக்கிய காலங்களாக பிரிக்கலாம். முதல் காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரல் ஃபேஸ், மாதவிடாய் காலம். டே 1 தொடங்கி டே 5, அதாவது முதல் நாள் தொடங்கி 5 நாள் வரையிலும் நீடிக்கும். அது இந்த காலத்தில் கருத்தரிப்பு நிகழாத போது, நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகாத போது, கர்ப்பப்பையில் உள்ள இருக்கிற அந்த சுவர் உதிர்ந்து இரத்தப்போக்காக வெளியேறும். இது பொதுவாக 3 நாள் முதல் 7 நாள் வரையிலும் நீடிக்கும். ரெண்டாவது காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலிகுலர் ஃபேஸ், முதல் நாள்லேருந்து 13 நாள் வரையிலும் ஃபாலிகுலர் ஃபேஸ் நடக்கும். மூளையிலிருந்து சுரக்கும் ஹார்மோன்கள் நம்மளோட கர்ப்பப்பையில் வந்து ஃபாலிகல்ஸ், முட்டைகளை உருவாக்க தூண்டும். இதில் ஒரு முட்டை வந்து முதிர்ச்சி அடைந்து கர்ப்பப்பையோட சுவரில் மீண்டும் தடியாகிறதுக்கு மாற்றம் செய்யும். ஸோ மூன்றாவது கட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட விடைப்பின் கட்டம், ஓவுலேஷன் ஃபேஸ். இது 14 நாள் தொடங்கும். சில பேருக்கு 14 நாள், 15 நாள், ரெண்டு நாளுமே இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து முதிர்ச்சி அடைந்த கருமுட்டை கர்ப்பப்பையிலேருந்து வெளியேற்றப்படும் ஒரு கட்டமாக இது அமையும். இந்த காலத்தில் தான் பெண்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான்காம் கட்டம் லூட்டியல் ஃபேஸ், 15 நாள் தொடங்கி 28 நாள் வரையிலும் போகும். ஸோ இந்த வெளியேறின முட்டை வந்து கருவடைந்தால் வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பி வந்து கர்ப்பப்பையோட சுவர் வந்து தடியாக்கி திக்காகி சிதைய தொடங்கும், திரும்பி பீரியட்ஸ் வர தொடங்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த PMS சிம்டம், ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் வந்து தொடங்கும். இப்போ நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் காலம் மற்றும் ஃபாலிகுலர் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் யோகா ஆசனா பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அண்ட் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். இது மெயினாக வந்து நீங்கள் வந்து உங்களோட அடிவயிறு வந்து விரிவாகிற மாதிரி ஆசனாக்கள், ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி ஆசனாக்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மற்றும் தியானம் பண்ணுன்றதுனால உங்களோட மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி ஓவுலேஷன் ஃபேஸில் மற்றும் லூட்டியல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் கன்சீவ் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட அப்டமின் அடிவயிறு வந்து அமுக்கிற மாதிரி, கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எந்த விதமான ஆசனாவும் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. மெயினாக ரன்னிங் ப்ராக்டிஸ், அந்த மாதிரி எக்ஸசைசஸ், ஜிம்மு, ரொம்ப ரிகரஸாக எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். யோகாலேயுமே வந்து சூரிய நமஸ்கார் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு யோகா நிபுணர்கிட்ட அவங்களோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறது வந்து கருசிதைவு இல்லாமல் பார்த்துக்கும். ஆக்சுவலாக நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்த்து பண்ணுறதோ மெயினாக இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு நாள் வந்து உங்களோட உடல்நிலை வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். மெயினாக வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைமில் வந்து உங்களோட உடல் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களோட ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் யோகா பண்ணும்போது நீங்கள் மாத்திரம் இல்லை உங்கள் குழந்தைக்கும் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் நல்லா போய் சேரும். ஆக்சுவலாக ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த லூட்டியல் ஃபேஸ்லேயும் மற்ற எல்லா ஃபேஸ்லேயுமே வந்து மெடிடேஷன் பண்ணுறது வந்து நம்மளோட மன அழுத்தத்தை குறைத்து ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய சான்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எதனால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சில ஆசனாக்கள் பண்ணும்போது நம்மளோட யூட்ரஸ் அந்த இணைப்பு இருக்க ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக போகிறதுனால ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆக்சுவலாக நிறைய ஆசனாக்கள் இதுவரையிலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், அதில் நிறைய ஆசனாக்களுமே இந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டு அப்படின்னா பட்டாம்பூச்சி ஆசனா, பட்டர்ஃப்ளை போஸ், பத்தக்கோன் ஆசனா. நம்ம ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் பற்றி பேசும்போது மெயினாக வந்து மாதவிடாய் பிடிப்பு, மென்சுரல் கிராம்ஸ் பற்றி பேசும்போது உங்களுக்கு பத்தக்கோன் ஆசனா, பட்டாம்பூச்சி ஆசனா சொல்லிக் கொடுத்தேன். இந்த ஓவுலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல

ஆசனா. ஸோ அதனால் நீங்கள் வந்து முதல் நாள் தொடங்கி 15 டேஸ் 16 டேஸ் வரலும் கூட நீங்கள் பதக்கோணாசனா பண்ணலாம். உங்களோட என்டையர் ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே பதக்கோணாசனா பண்ணலாம். அதே மாதிரி கோப்ரா போஸ், புஜங்காசனா, இது வந்து நம்ம வந்து இரெகுலர் பீரியட்ஸ் அந்த எபிசோடில் பார்த்தோன்னமோ. ஸோ இந்த ஆசனா வந்து மெயினாக உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் டைம் வரையிலும் இந்த ஆசனா பண்ணலாம். உங்களோட அடிவயிறு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களோட யூட்ரஸில் வந்து அழுத்தம் இல்லாமல் உங்களோட சான்சஸ் ஆஃப் கன்செப்ஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஆசனா பண்ணும்போது. மூணாவது இது பார்த்தீங்கன்னா நாடி சுத்தி. முதல் எபிசோடில் வந்து எப்படி நம்மளோட எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறது இந்த மூச்சு பயிற்சி வச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மூச்சு பயிற்சியுமே நீங்கள் வந்து எப்போ வேணால் பண்ணலாம், எந்த ஃபேஸில் வேணால் பண்ணலாம். இது உங்கள் மைண்டை நல்லா காம் டவுன் பண்ணி உங்களோட உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா அதிகரிக்கும் ஆக்சுவலாக. நாலாவது ஆசனா நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். அந்த ஆசனா பேர் சேது பந்தாசனா, இல்லைனா பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்ககிட்ட யோகா மேட் இல்லைனா ஒரு கார்பெட், அதாவது ஒரு ஆன்டி ஸ்கிட் மேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கால் வச்சா வழுக்காத மாதிரி ஒரு மேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ இந்த மேட்டோ இல்லை கார்பெட்டோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் படுத்துக்க போறீங்க. உங்க முதுகு வந்து கீழே வர மாதிரி, கீழே படுற மாதிரி படுத்துக்க போறீங்க. படுத்துட்டு உங்க கைகளை வந்து உடலின் இருபுறமும் வந்து தரையை நோக்கி வச்சிடுங்க. உங்க காலை மடக்க போறீங்க. ஸோ மூச்சு நல்லா வெளியில விட்டு உங்க முழங்கால்களை மடக்கி பாதங்கள் வந்து உங்க இடுப்பு அகலத்துல வச்சுக்கோங்க. உள்ளங்கை வந்து கீழே பார்த்த மாதிரி உடலுக்கு ரெண்டு சைடுமே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா மெதுவாக மூச்சை வந்து உள்ள இழுத்தபடி நம்மளோட இடுப்பு பகுதி கீழ் முதுகு லோவர் பேக் மெதுவாக தரையில இருந்து மேல் நோக்கின மாதிரி உயர்த்த போறோம். ஸ்லைட்டா அப்படியே லிஃப்ட் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணிட்டே மூச்சை உள்ள இழுத்த மாதிரி மெதுவாக உங்களோட இடுப்பு மற்றும் லோவர் பேக் ஸ்லோவா லிஃப்ட் பண்ணுங்க. இது பண்ணும் போது உங்க ஷோல்டரை நல்லா செஸ்ட் ஓபன் பண்ணி உங்களோட ஷோல்டரை நல்லா பின்னாடி புஷ் பண்ணி மெதுவாக உங்களோட இடுப்பை லிஃப்ட் பண்ணிட்டு இந்த பொசிஷன்ல வந்து நீங்க நார்மலா பிரீத் பண்ணிட்டு ஒரு 10 counts இல்ல 20 counts உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, உங்க உடம்பு எவ்வளவு உங்களால பண்ண முடியுமோ, பிரித்த ஹோல் பண்ணாம நல்லா உங்களோட போஸ்டர் மாத்திரம் நீங்க ஹோல் பண்ண போறீங்க. இது ஹோல் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து யூட்ரஸ்க்கு போற ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீரமையும். அது மாத்திரம் இல்லை, உங்களோட லோவர் பேக்கில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் எல்லாமே போகும். அண்ட் உங்களோட லோவர் பேக், உங்களோட கீழ் முதுகு இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோவர் பேக், அப்புறமா உங்களோட அடிவயிறு வந்து நல்லா உங்கள் யூட்ரஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களோட ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிஸ்கன்செப்ஷன் ஆகாமல் இருக்கிற சான்சஸ்மே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மெதுவாக ஸ்லோவாக உங்களோட மூச்சை வெளியில் விட்டுட்டு உங்களோட இடுப்பை கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஆசனாவில் பார்த்தீங்க அப்படின்னா மூச்சை வந்து உள்ளே இழுக்கும் போது, இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் இடுப்பு பகுதி மற்றும் உங்களோட லோவர் பேக்கை ஸ்லைட்டாக ரேஸ் பண்ண போகிறீங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஆசனா பண்ணும்போது. அதே மாதிரி மூச்சை வெளியில் விடும்போது மெதுவாக உங்களோட இடுப்பு பகுதி மற்றும் லோவர் பேக்கை கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஆசனா பண்ணுறது மூலமாக நம்மளோட லோவர் பேக் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு யூட்ரஸ்க்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து நல்லா சீரமையும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனா. இந்த வாரம் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான ஆசனா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது வரையிலுமே வந்து நம்ம மற்ற எபிசோடில் பண்ண ஆசனாக்களுமே எது எதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாமுன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் நான். அதே மாதிரி நாடி சுத்தி ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நீங்கள் எந்த டைம் வேணால் பண்ணலாம். அடுத்த வாரம் ப்ரெக்னென்ட் ஆன அப்புறம் என்னென்ன ஆசனாலாம் நீங்கள் செய்யலாம், அதே மாதிரி கருவில் இருக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால், தியானம் பண்ணால் அந்த குழந்தைக்கு நல்ல மூல வளர்ச்சி வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க.

ஒவ்வொரு வாரமும் கதையரங்கத்துல ஒரு வித்தியாசமான கதை தானே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிதான் இந்த வாரமும் ஒரு கதை கேட்க போறீங்க. என்ன கதை தெரியுமா? வாங்க கதையரங்கத்துக்குள்ள போலாம். தில்லைராஜபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம். தமிழ்நாட்டுல அந்த கிராமம் எதுக்கு பேர் போன தெரியுமா? அவ்வளவு பசுமைக்கு. எவ்வளவு வறட்சி இருந்தாலும் அந்த கிராமம் மட்டும் எப்பயும் பசுமையா இருக்குமா? அதுக்கு அந்த ஊர் பெரியவர் ஒரு காரணம் சொல்வார். அதாவது, எங்க ஊர்ல இயற்கையை நாங்க பழிச்சு பேசவே மாட்டோம். எப்ப வெயில் காஞ்சாலும் அத சந்தோஷமா ஏத்துப்போம். எப்போ மழை நிறைய பெஞ்சாலும் அந்த வெள்ளத்தை சரியா சேமிச்சு வறட்சி காலத்துல பயன்படுத்திப்போம். இதுதான் எங்க கிராமம் எப்பயும் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்வாரு. அந்த பழக்கம் அந்த பெரியவர்கிட்ட மட்டும் இல்லைங்க, அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரோட மனசுலுமே ஆழமா பதிஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம கதையா பேச போறோம். இந்த அழகான தில்லைராஜபுரத்துல கவிதான்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாங்க. கவிதாக்கு அந்த பெரியவர் மாதிரிதான், எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் அதுல இருக்கிற குறைகளை விட அதை வச்சு நம்ம எப்படி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள எப்பவுமே தோணும். கவிதா ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கர், கஷ்டப்படுவாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே குறையா சொல்லிக்காம அதை சந்தோஷமா செய்வாங்க. நம்ம விவசாயி கவிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கிட்ட வீட்டில் ரெண்டு அழகான பானைங்க இருந்தது. அந்த அழகான பானைங்க ரெண்டுல ஒரு பானையில ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. ஆனாலும் கவிதாக்கு அந்த ஒரு சின்ன ஓட்டைக்காக அவ்வளோ பெரிய அழகான பானையை தூக்கி போடணுமா அப்படின்ட்டு அதை தூக்கி போட மனசே வரல. யாராவது ஓட்டை விழுந்த பானையை தண்ணீர் கொண்டு போக பயன்படுத்துவாங்களா? ஆனா கவிதா பயன்படுத்தினாங்க. எப்படி தெரியுமா? நீளமான கொம்பு எடுத்துட்டாங்க. அந்த கொம்புல ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு பானைகளை கட்டிப்பாங்க. அவங்க

0: வீட்டிலிருந்து ஆத்தோரத்துக்கு நடந்து போகும்போது அந்த பாதையை கவிதா கவனிச்சாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரணும்னா இந்த பாதை வழியாக தானே போயாகணும் அப்படின்னு கவிதா யோசிச்சாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன யோசனை வந்தது. இதை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. வழக்கம் போல தினமும் காலையில் எழுந்து ஆத்தோரத்துக்கு போனாங்க. தண்ணியை ரெண்டு பானைகளையும் நிரப்பிக்கிட்டு அதை தோளில் சுமந்தபடி, எப்படி சுமந்தாங்க தெரியுமா? ரொம்ப டாக்டிக்கோட. அதாவது அவங்க நடந்து போற அந்த நடைபாதையோட ரெண்டு பக்கத்திலையும் ஒரு பானை வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த கொம்புல. இப்படியே டெய்லியும் கவிதா காலையில எழுந்து ஆத்தோரத்துக்கு போறது அந்த பானைகள் ரெண்டுலையுமே, அதாவது ஓட்டை இருக்கிற பானையிலையும் சரி, ஓட்டை இல்லாத பானையிலையும் சரி, ரெண்டு பானையிலையும் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அந்த பாதை வழியா சுமந்துக்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. இப்படி சில காலம் போய்கிட்டே இருந்தது. இத கூட இருந்து பார்த்துட்டு இருந்த அவங்க அண்ணனுக்கு ஒரு சந்தேகம். ஏன் கவிதா, இந்த பானையில ஒரு பானை ஓட்டையா இருக்கு, இந்த ஓட்ட பானை வச்சுட்டு தண்ணி எடுக்க போற நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு திட்டுறார். கவிதா அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒண்ணுமே பதில் சொல்லல. அவங்க அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நான் பாட்டு கேட்கறேன், சரி விடு, நான் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது அப்படின்ட்டு போயிடுறாரு. சில நாட்கள் ஆச்சு, சில வாரங்கள் ஆச்சு, ஒரு 1.5 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதை வழி நெடுகுமே அழகான பூச்செடிகள் மலர ஆரம்பிச்சிருந்தது. வழக்கம் போல கவிதாவோட அண்ணனுக்கு இன்னைக்கும் கோபம் அதிகமாயிடுச்சு. அந்த ஓட்டு விழுந்த பானையை தூக்கி போட சொன்னா கேக்குறியா நீ, இன்னமும் அந்த பானையிலே வீட்டுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. கவிதா அதுக்கு பதிலே பேசல, வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தாங்க. அவங்க அண்ணனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. கவிதா ஒன்னும் பேசாம, என் கூட வரீங்களா அப்படின்னு அவங்க அண்ணனை கூட்டிட்டு போறாங்க. அவங்க நடந்து வந்த அந்த பாதை முழுக்க பூச்செடிகள் அரும்பு வைக்க தொடங்கி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவங்க அண்ணன் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்த கவிதா அப்படின்னு கேக்குறார். கவிதா சொல்றாங்க, நீ சொன்னியே அந்த ஓட்டு விழுந்த பானையால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு, அந்த ஓட்டு விழுந்த பானையால தான் இவ்வளவு செடிகள் இந்த பாதை முழுக்க அழகா முளைச்சு வளர்ந்து இப்போ அரும்பும் வச்சிருக்கு. இதெல்லாம் பூக்கிறத பார்த்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அண்ணனுக்கு பயங்கர ஆச்சரியம், அது எப்படி? அப்போ கவிதா சொல்றாங்க, ஆமா, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பானையில ஓட்டு விழுந்ததை நானும் கவனிச்சேன்தான். தண்ணி கொண்டு வரும்போது அந்த பாதை வழியா வரும்போது அந்த பானையில இருந்த தண்ணி எல்லாமே சொட்டு சொட்டா பாதை நெடுகிலும் விழுந்துட்டே வந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன் தெரியுமா, நம்ம வீட்டுல நம்ம கிட்ட இருந்த பூச்செடியுடைய விதைகளை கொண்டு வந்து அந்த பாதையில ஊனி விட்டேன். இப்போ தினமும் நம்ம வீட்டுக்கு நான் கொண்டு வரும்போது அந்த தண்ணியிலே இந்த செடிகளுக்கான நீரும் கிடைச்சிருச்சு, இப்படியே செடிகளும் வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கவிதாவுடைய சாதுரியமான யோசனைய பார்த்த அவங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், சே, நான் கூட இந்த பானைகளை ஓட்டு விழுந்த உடனே இதுக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த பானை எதுக்கும் உதவாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய நிறைய மாத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு கவிதா அப்படின்னு அவங்க அண்ணன் பாராட்டினாரு. நேயர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, குறை அப்படின்னு இல்லாத மனுஷங்க யாரும் கிடையாது. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள்லையும் நிறைய குறைகள் இருக்கும். ஆனா அந்த குறைகளை கண்டு வெறுக்காம அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். சோ இனிமே அரை கிளாஸ் தண்ணீரை பாத்தீங்கன்னா பாதி கிளாஸ் காலியா இருக்குன்னு நினைக்காதீங்க, பாதி கிளாஸ் நிரம்பி இருக்குன்னு நினைங்க. நம்ம வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கும். சரி நேயர்களே, அடுத்த வாரம் வேறொரு கதையோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி.

0: చెన్నై.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என்று தாம் கருதியதாகவும், எனவேதான் பெங்களூரு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாமே முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது அண்டை மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தாம் எண்ணியதாகவும் கூறியுள்ளார்.
1: பெங்களூரு போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துலதான். இன்னைய காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். காவிரி நதிநீர் பங்கீட்டுலயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம்.
0: முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவையில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்திய போதும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சிகளும் இப்பிரச்சினையில் ஒற்றுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தாவேக்க அரசு அமைந்த பின்னர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, இப்பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை அஇஅதிமுக ஏற்கவில்லை என்றும் கூறினார். பயிர்கள் பாதித்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போது கர்நாடக அரசு அணையை திறக்கவில்லை என்றும், காவிரியில் வருவது உபரி நீர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த தீர்வும் காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு குறுக்கிட்டு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர், அவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் இருப்பதால் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதே போதுமானது என்றும், அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினர். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் நாளை அழைப்பு விடுத்துள்ளதால் இது தொடர்பாக கருத்துக்கள் அங்கு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் விவசாய பிரதிநிதிகளை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளிலும் நீர்வரத்து உயர்ந்து வருவதாக கூறிய அவர், மேட்டூர் அணையில் போதுமான தண்ணீர் இல்லாததால்தான் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க இயலவில்லை என்றார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: தற்போது கர்நாடகாவின்

0: நான்கு முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும்.
1: தமிழகத்திற்குரிய நிதி பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற நியாயமான சமமான நிதி பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரி பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோள்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர் மு போடி சுருளிவேல் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உள்ளடக்கிய வளர்ச்சியின் ஆற்றல் மிகு கருவியாக கைத்தறித்துறை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் மரபுகளையும் இத்துறை பாதுகாப்பதோடு வேலைவாய்ப்பு, மகளிர் ஆளுமை, கலை போன்றவற்றை இத்துறை ஊக்குவிப்பதாக கூறினார். விடுதலை போராட்டத்தில் கைத்தறி முக்கிய பங்காற்றியதாகவும் நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை இது பிரதிபலிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றிய 22 சிறந்த நெசவாளர் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நினைவு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட்டார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கைத்தறித்துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் எதிர்கால கைத்தறித்துறையை மறு வடிவமைக்க இளையோர் கலாச்சார மரபுகளையும் தொழில்நுட்பங்களையும் படைப்பாற்றலையும் தொழில் திறனையும் ஒருங்கிணைக்க மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த தறி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து நெசவாளர் விருதுகளையும் வழங்குகிறார். ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி இன்று தொடங்கியது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதனையொட்டி சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர் அவர்களது துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றினார். தொடர்ந்து ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்து 77.21 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கன அடியிலிருந்து வினாடிக்கு 18,875 கன அடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 77.21 அடி

0: உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 4.19 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை மலேசிய இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல். நேரம் 1:55.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில முதல்ல வர பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இது காற்றலைகளில்.

நேரம் 2:20 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த அருமையான பாடல் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இது காற்றலைகளில்.

நேரம் 2:26. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் சூப்பர் டூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்ல பாடல் இது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சுந்தரி. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சியாக சேர்ந்து செய் பாடற் பயிற்சி சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம் இன்னும் சில நொடிகளை. இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35:15.

ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி ஹம் ஏக் ஹிந்தி பாடல் இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: ডাকিবি তুমকু তুমি যে সর্বনাম
0: இது பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: আলোক তুমকু নপারে দেখাই
2: তুমি যে দেখাও তাহারে
1: আলোক তুমকু
2: নপারে দেখাই

குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்பொழுதும் காப்போம். இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம்.

0: இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ பாட்டு எழுதிக்கிறீங்களா? என்ன ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
2: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: முதல் சரணம் எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, மில்கர் கதம் படாயங்கே, ஆகே படத்தே ஜாயங்கே, ஆகே படத்தே ஜாயங்கே. ஹம்கோ ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம்கோ ரோக் சகே நா கோயி. ஹம் வாயு கா, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இப்போ மீண்டும் முதல் சரணத்தை சொல்றேன், கவனமா கேட்டு எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே படத்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: எழுதிட்டீங்களா? எங்க இப்ப வாசிங்க பார்க்கலாம்.
2: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே படத்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இது முதல் சரணம். மறுபடியும் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே. ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: ஹம் கிசி சே கம் நஹீ,
2: ஹம் கிசி சே கம் நஹீ,
1: ஹமே கிசி கா டர் நஹீ, ஹமே கிசி கா டர் நஹீ. ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே, ஹம் சப் படே திலேர் ஹே. ஹம் கிசி சே கம் நஹீ, ஹமே கிசி கா டர் நஹீ, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே.
2: ஹம் கிசி சே கம் நஹீ, ஹமே கிசி கா டர் நஹீ, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே.
0: சரி, இதுதான் இரண்டாவது சரணம். இதுக்கு அப்புறம் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: என்ன எழுதி முடிச்சிட்டீங்களா? இப்ப மூன்றாவது சரணம்.
1: ஜீவன் சரஸ் பனாயங்கே, ஜீவன் சரஸ் பனாயங்கே, தன் தானிய உப்ஜாயங்கே, தன் தானிய உப்ஜாயங்கே, கோயி மானவ் துக்கி ரஹே நா. ஐசி சப்கி டேர் ஹே, ஜீவன் சரஸ் பனாயங்கே, தன் தானிய உப்ஜாயங்கே, கோயி மானவ் துக்கி ரஹே நா, ஐசி சப்கி டேர் ஹே.
0: இதுதான் மூன்றாவது சரணம். இதுக்கு அப்புறம் மறுபடி பல்லவி வரும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: சரி, இப்போ சரணங்களை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஹம் ஏக் ஹே,
2: ஹம் ஏக் ஹே,
1: ஹம் ஏக் தே,
2: ஹம் ஏக் தே,
1: ஹம் ஏக் ரஹேங்கே,
2: ஹம் ஏக் ரஹேங்கே.
1: மில்கர் கதம் படாயங்கே,
2: மில்கர் கதம் படாயங்கே,
1: ஆகே படத்தே ஜாயங்கே,
2: ஆகே படத்தே ஜாயங்கே.
1: ஹம்கோ ரோக் சகே நா கோயி,
2: ஹம்கோ ரோக் சகே நா கோயி,
1: ஹம் வாயு கா வேக் ஹே,
2: ஹம் வாயு கா வேக் ஹே,
1: ஹம் ஏக் ஹே,

0: வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று இதே தொடக்க நேரத்தில் இப்பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் 3.6 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, அறந்தாங்கி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், புதுச்சேரி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பேராவூரணி, வாழப்பாடி, புதுச்சேரி பாகூர், ரிஷிவந்தியம், குடியாத்தம், புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சென்னை சென்ட்ரல், கீழ்ப்பாடி, பணப்பாக்கம், பெரியாறு, காவேரிப்பாக்கம், கடலூர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருமயம், நெய்யூர், ஏத்தாப்பூர், எறையூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் குடித்தாங்கி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலம்மு, தென்காசி மாவட்டம் குண்டாரணை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அலையூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், குடலூர் பசார், புதுச்சேரி பத்துக்கண்ணு, வானமாதேவி, ஊத்துக்கோட்டை, அதிராமப்பட்டினம், நகுடி, வேதாரண்யம், பிள்ளையார்குப்பம், மேல்கூடலூர், பெருங்கலூர், பொள்ளாச்சி, கொல்லிமலை, சோளிங்கர், மக்கினம்பட்டி, ஹாரிசான், வீரகவூர், விண்ட்வர்த், பெருஞ்சாணி அணை, கள்ளக்குறிச்சி, பொன்னை அணை, சூரலக்கோடு, சோழிங்கநல்லூர், உட்பிரையர், தேக்கடி, வடப்புதுப்பட்டு, வேதாரண்யம், ஜமுனா மருத்தூர், பேச்சுப்பாறை, சிவலோகம், தியாகதுர்க்கம், செங்கோட்டை, உளுந்தூர்பேட்டை, ஆலங்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. ஈரோடில் பதிவான மிக அதிகள வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், மிக குறைந்தள வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ஈரோடு, கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு இன்று வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35-36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். குமரி கடற்பரப்பை ஒட்டி பலத்த காற்று என்ற மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை.

வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

0: யான் எனது என்னும் பற்றுக்களை பற்றி கொண்டு விடமுடியாமல் தவிப்பவர்களை துன்பங்களும் பற்றி கொண்டு விடாமல் துன்புறுத்தும். குறள் எண் 347 அதிகாரம் துறவு.
1: பற்றி விடாயிடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு.
0: யான் எனது என்னும் பற்றுக்களை பற்றி கொண்டு விடமுடியாமல் தவிப்பவர்களை துன்பங்களும் பற்றி கொண்டு விடாமல் துன்புறுத்தும். குறள் எண் 347 அதிகாரம் துறவு.

நேரமாலை 5:30 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் முதல் பாடலாக கலவாணி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மதியால் இவரசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நிறைவான பாடலாக கேட்கலாம். காதல் ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று தொடரும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 வெற்றி விழா படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல். 6:55 செய்தி செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும். மாடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி ராசு அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். 8:15 பாராளுமன்ற நிகழ்வுகள் குறித்த விமர்சனம். எட்டு 8:30 அறிவியல் வெள்ளி. அறிவியல் புரட்சியில் இந்தியா உரை வழங்குகிறார் எஸ் கண்ணன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. ஒன்பது 15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. கீதா பெனட் அவர்களின் வீணை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் கடம். 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:10 இன்றைய

11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 இன்றைய ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொண்டீர்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலைய முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 6:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். 1989 வெளிவந்த இயக்குனர் பிரதாப் போத்தன் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் வெற்றி விழா, அந்த படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. கமல்ஹாசன், பிரபு, அமலா, குஷ்பு, சசிகலா இவங்களாமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. படத்திலிருந்து பாடல் கேட்டுடலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: துணிச்சலும் தான், பறந்திடும் இருப்பிடம்
1: தான்,
0: எதிரிக்கும் புதிரிக்கும் வெடி வைக்கும் வெடி வைக்கும்.

நிறைவு பெற்றது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு வெற்றி விழா திரைப்படத்துல இருந்துதான் பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே. கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய பணி பாரதத்தை தற்சார்பு உடையதாக ஆக்குதல். அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள்.
0: பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 541,00,000,000,000 ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை

0: ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தாவேக்கா அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பத்தின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போறது இல்லை. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து ஒரு வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறது இல்லை. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வாரவிழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி

மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை ஒட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் எக்கா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:40. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் 12B திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கெட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்திருக்கும் தகவலை இன்றைய சேவை செய்திகள் பிரிவில் காணவிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலை கடைகளில் இகேஒய்சி பதிவு மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கும் நாளையும் நாளை மறுநாளும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை அல்லது கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலம் இகேஒய்சி பதிவு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் இகேஒய்சி பதிவினை 100% நிறைவு செய்யும் பொருட்டு அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. எனவே இகேஒய்சி பதிவு மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நேரில் சென்று இகேஒய்சி பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களில் இகேஒய்சி பதிவு செய்யாத எவரேனும் பணி நிமித்தமாக தமிழ்நாட்டில் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் எனில் அவர்களும் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு தமது குடும்ப அட்டை விவரத்துடன் சென்று இகேஒய்சி பதிவு செய்யலாம். எனவே இகேஒய்சி பதிவு செய்யாமல் உள்ள குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரும் இகேஒய்சி சிறப்பு முகாமில் அவசியம் இகேஒய்சி பதிவு மேற்கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் இகேஒய்சி பதிவு செய்யும் பணி 100% நிறைவு பெறுவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டுச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அச்சங்கம் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை

தெரிவு செய்து அவர்களுக்கு தலா 100,000 நிதி உதவியினை உயர்த்தி வழங்கிட தமிழக அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. அதன்படி 2025 மற்றும் 2026 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித் தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு dn.gov.in என்ற இணையதளத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் மதுரை தென்றல். இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் காற்றலைகளில்.

0: ஏழுமணி, ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் ஷியாமலா.
1: காவிரி நதிநீர் பிரச்சினையிலும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தன் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்ததும், தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வலியுறுத்தி நிதியமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானமும், பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவற்றின் மீது நடைபெற்ற பொது விவாதமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் அண்மையில் மறைந்த முக்கிய பிரமுகர்களான பிரபல திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், பிரபல கவிஞர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. இதன் மீது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மறைந்த பிரமுகர்களின் சிறப்புகள் மற்றும் பெருமைகளை குறிப்பிட்டு, இவர்களை இழந்து வருந்தும் இவர்களின் குடும்பத்தினருக்கும் துறை சார்ந்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். பேரவையின் முன்னாள் உறுப்பினர் போடி சுருளிவேல் மறைவுக்கும் பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மறைந்த பிரமுகர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காத்தனர். இதையடுத்து காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் உரிய நேரத்தில் கிடைக்காததால் குறுவை சாகுபடி பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அதை தடுப்பதற்கு மாநில அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். காவிரி நதிநீர் பிரச்சினை மற்றும் மேகதாது அணை பிரச்சினை குறித்து மாநில அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியும், ஏன் அந்த நடவடிக்கையில் அரசு ஈடுபடவில்லை என்று திரு உதயநிதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்முடைய உணர்வு ரீதியான ஒன்று, ஆனால் அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட இந்த அரசுக்கு இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை பிரதமருக்கு கடிதம் மூலம் தெரிவித்ததையும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான விதிகளை சுட்டிக்காட்டி, மேகதாது அணை திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டு மேலும் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பியுள்ளதையும் அவர் எடுத்துரைத்தார். சட்டப்படியாக இந்த பிரச்சினையை அணுகுவதில் அரசு உறுதியாக இருந்தாலும் ஒருமுறை பெங்களூரு சென்று பேசி பார்க்கலாம் என்று தாம் முயற்சி மேற்கொண்டதையும், இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில்தான் தாம் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் இன்றைய காலகட்டத்தில் பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்னவென்று தாம் நினைத்ததாகவும், இந்த முயற்சியால் ஏதேனும் அவமானம் நேர்ந்தால் என்ன செய்வது என்று சிலர் கேட்டதாகவும்,

அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் குறுவை சாகுபடிக்கான நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு விட்டதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அவர்கள் அனைவரையும் தில்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்த விவாதத்தில் பங்கெடுத்து பேசிய உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாத சூழ்நிலையில்தான் கடந்த காலத்தில் சட்டரீதியான முயற்சியை முந்தைய அரசுகள் மேற்கொண்டதாக குறிப்பிட்டு, மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது தேவையற்றது என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், சட்டரீதியான நடவடிக்கைகளில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு, ஆணையத்தின் தீர்ப்பு என எதையும் மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படும் நிலையில் அவர்களோடு பேசலாம் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் முயற்சி எடுத்தார். ஆனால் கர்நாடக முதலமைச்சர் குறிப்பிட்ட இந்த நாளில் பேசுவது உகந்ததாக இருக்காது, இன்னொரு நாள் பேசலாம் என்று கூறியதால் அது தவிர்க்கப்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ந்து நாம் எடுத்த முயற்சியால்தான் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை 29/7/2026 முதல் 12/8/2026 வரையிலான காலகட்டத்தில் திறந்துவிட வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டதையும் அமைச்சர் திரு ஆனந்த் சுட்டிக்காட்டினார். தற்போது நமக்குரிய தண்ணீரை திறந்துவிடாத காரணத்தினால்தான் மீண்டும் ஆணையத்தை வலியுறுத்தியதுடன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணையில் போதுமான நீர் இல்லாததால்தான் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீரை பாசனத்திற்காக திறக்க முடியவில்லை என்று குறிப்பிட்ட திரு ஆனந்த், கடந்த காலங்களிலும் நீர் பற்றாக்குறை இருந்தபோது ஜூன் மாதத்திற்கு பதிலாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திலும் கூட மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். காவிரி பிரச்சினையை பொறுத்தமட்டில் தமிழக அரசு ஒருபோதும் எந்த விதத்திலையும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும், சட்டரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் உரிய நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாது அணை பிரச்சினையில் மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்று பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றியது உட்பட பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காத நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் மத்திய அரசின் நிதியுதவியோடு நிவாரணம் வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். பேரவையில் இன்று அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து, மத்திய வரி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் இருந்து தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மத்திய வரி பகிர்வுக்கான வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகளின் காரணமாக வரி பகிர்வுக்கான அளவுகோல்கள் எந்த மாநிலத்தையும் பாதகமான நிலையில் வைக்காதவாறு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் குறிப்பிட்டதுடன், இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் முழு மனதாக ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தீர்மானத்தை வரவேற்று பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, 50% அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வு தேவை என்ற திருத்தத்தை இந்த தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு முன்பாக கருத்து தெரிவித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 1983 தாம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தன்னையும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த வலம்புரி ஜான் அவர்களையும் அப்போது தில்லியில் நடைபெற்ற மத்திய மாநில உறவு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அனுப்பி வைத்ததை சுட்டிக்காட்டி, அன்றிருந்த அதே நிலைமைதான் இன்றளவும் தொடர்வதாக குறிப்பிட்டார். இருந்தபோதும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற ரீதியில் அரசு செயல்படுவதாகவும், இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஒருமித்து கருத்து தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். இன்றைய பேரவை விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட பல உறுப்பினர்களின் பேச்சுக்கு அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு நிர்மல்குமார், திரு ஆதவர்ஜுனா

0: திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வினோத் அடிக்கடி இடைமறித்து உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். பேரவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு ரகுபதி, திரு கார்த்திகேயன், திரு மார்க்கண்டேயன், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு திலீபன் ஜெய்சங்கர், தாவேக உறுப்பினர் திரு விஜய சரவணன், காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஜமால் முகமது யூனஸ், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் ஷியாமலா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம் ரங்கப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீடுகள் தோறும் சென்று வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கடங்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு லி மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கோனூர் ஊராட்சி கந்தம்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய நிரந்தர கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் 39 இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகிறது என்றும், அவற்றில் 14 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமானது கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு தொழில் முனைவு பயிற்சிகளை வழங்கி வருகிறது என்றார். செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும், வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி நாமக்கல்லில் கூறியுள்ளார். இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு நாமக்கல்லில் கடந்த 30 நடைபெற்றது. இந்த பயிலரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் செய்தியாளர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக காவல் மற்றும் உணவு பாதுகாப்பு துறைகள் இணைந்து அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு 72 கடைகள் மூடப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் குறித்து மாவட்டத்தில் 295 கிராம அளவிலான கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். முன்னதாக நாமக்கல் கோழிப்பனை தொழிலில் உணவு பாதுகாப்பு, நிறுவன சவால்கள், தற்போதைய நிலவரம் என்னும் தலைப்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கோழிப்பண்ணை அறிவியல் துறை பேராசிரியர் திரு டி கண்ணன் விளக்கம் அளித்து பேசினார். மேலும் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப நிறுவன முதல்வர் டாக்டர் எஸ் டி ரமேஷ் தேசிய கல்விக் கொள்கை, கல்வி சீரமைப்பு தகவல்களை வழங்குவதில் ஊடகங்களின் பங்கு என்னும் தலைப்பில் விளக்கமளித்தார். தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் நலம் AI செயலி மூலம் அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தெரிவித்தார். திருச்செங்கோட்டில் அனைத்து வங்கிகள் சார்பில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் ஏற்பாட்டின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 1 நடைபெற்றது. திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பள்ளி அரங்க மேற்கூரையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அனைத்து வங்கிகள் சார்பில் திருச்செங்கோடு வட்டாரத்தைச் சேர்ந்த 47 மாணவ மாணவிகளுக்கு 3,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கல்விக் கடன்களுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், கல்வி மட்டுமே வாழ்க்கையின் அடுத்த வாய்ப்புகள் அனைத்திற்கும் ஒரு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றும், பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஆண்டுதோறும் ஆகஸ்ட்

0: 1 ஆம் தேதி தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் காகித ஆலையில் தேசிய காகித தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் காகிதத்தின் முக்கியத்துவம், உலகளவில் காகித பயன்பாடு, நவீன டிஜிட்டல் உலகில் காகிதங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு காகித ஆலை பணியாளர்கள், குடும்பத்தினர் ஆகியோர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். காகிதத்தின் நன்மைகள் குறித்து ஓவியங்கள் வரைதல், கட்டுரை எழுதுதல், நாடகம் நடித்து காட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காகித ஆலையின் தலைவர் திரு என் கோபாலரத்தினம் இது குறித்து கூறும்போது, உலக காகித உற்பத்தியில் இந்தியா 5% தன் பங்கை வகிக்கிறது என்றும், நமது நாட்டில் தனிநபர் காகித நுகர்வு 15 கிலோவாக உள்ளது என்றும், இதுவே உலகளவில் தனிநபர் சராசரி 57 கிலோவாக ஆண்டொன்றுக்கு உள்ளது என்றும் கூறினார். எனவே இந்தியாவில் காகித தொழில் அதிக வாய்ப்புகளை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொல்லிமலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில்லூரி மன்னனின் ஆட்சித்திறம் மற்றும் வில்திறனை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் கொல்லிமலையில் 2 நாட்கள் வல்வில்லூரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி ஆகஸ்ட் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் 2 நாட்களாக கொல்லிமலையில் வல்வில்லூரி விழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் 166 பயனாளிகளுக்கு 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், தொழில் கடன்கள், காதொலி கருவிகள், வேளாண் மானியங்கள், பட்டா மாறுதல் சான்று, நலவாரி அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளாதவரை அந்நாட்டுடனான நல்லுறவில் முன்னேற்றம் காண முடியாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த போதிலும் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறைக்கான மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இம்மசோதா தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றஞ்சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இந்த எண்ணிக்கை

46% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 139,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட

இதை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்சித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹெமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணத்திலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தான்
கிர்கிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று

0: தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:25.
2: பண்ணைச் செய்தி. இன்றைய பண்ணைச் செய்தியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: தெளிப்பு முறை வந்து 1 லிட்டருக்கு 5 கிராம். இப்போ ஒரு டேங்க் 10 லிட்டர் டேங்க்னா நீங்கள் 50 கிராம் போட்டுக்கலாம். கூட போட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு அங்ககம், அதாவது ஒரு இயற்கை. அதனால் வந்து நம்ம போட்டு கலந்து தெளிக்கணும். தெளிக்கிற முறையும் இருக்குது. அதாவது நம்ம பொதுவாக வந்து எந்த மருந்து கொடுத்தாலுமே நல்ல வெயிலில் கொடுப்பீங்க, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்ம காலையில் வந்து ஏர்லி மார்னிங் சொல்லுவோம், ஒரு 7 to 8 வெயில் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். அதே போல் சாயந்தரம் இல்லாட்டினா வந்து சாயந்தரம் 1-3 மணிக்கு மேலே வெயில் குறைஞ்சனே கொடுத்தோன்னா அந்த கரெக்ட் டைமில் அந்த இது சொல்லுவாங்க, அந்த இலையினுடைய துகள்கள் அந்த ஓட்டைகள் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ மூடுதுங்கிற இது இருக்குது. இந்த வெயில் டைம்லாம் மூடிடும். அதனால் அந்த டைம் கொடுக்காமல் நம்ம ஏர்லி மார்னிங், அதாவது காலையில் நான் சொன்ன டைம் இருக்குல்லையா 7 to 8 அந்த மாதிரி டைமில், இல்லாட்டி சாயந்தரம் 3 to 4 அந்த மாதிரி டைமில் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்து வந்து உள்ளே போய் அது வேலை செய்யும். அதனால் இதை தெளிக்கணும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முக்கியமாக வந்து இந்த பொதுவாக வந்து இந்த காற்று மூலியமாக வரக்கூடிய நோய்கள் தொற்று வந்து எப்போ உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பயிர்கள் வந்து வாலிப்பாக வந்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது 25 to 35 நாள்க்குள்ளே வந்து நல்லா அந்த நேரம் தான் நிறையா ஊட்டச்சத்து கொடுப்போம், நல்லா ஒரு பயிர்கள் வாலிப்பாக வந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு நோய் தொற்று வரும். நீங்கள் முக்கியமாக அந்த நேரத்தில் கண்டிப்பாக மருந்து, ஒரு மருந்து கொடுக்கணும். அதான் அந்த பேசிலஸே நம்ம வந்து தெளிக்கலாம் 25 to 30 நாளில் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய் வர்ற பருவம், அதாவது பூக்கும் பருவத்திலேருந்து காய் பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பையும் நோய் தொற்று, சில நோய் தொற்றுகள் காற்று மூலியமாக வந்து உட்காரும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த பூட்டை நோயெலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உட்காரும். அப்போ ஒன்று கொடுத்துட்டோம்னா இதே பேசிலஸை 2 தடையாக கொடுத்துட்டோம்னா எந்த இது நீங்கள் போய் வந்து செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரு 300 ரூபா வேலையில் முடிய வேண்டியதை வந்து 3000 நம்ம செலவு பண்ணுறோம். கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ட்ரைகோடர்மா பேசிலஸ் வாங்கி ஆரம்பத்திலிருந்தே, அதாவது ஒருங்கிணைந்த மேலாண்மை, நோய் மேலாண்மையில் இதுதான் வந்து மிகச்சிறப்பு. இதில் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம இந்த நோய்கள் இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஒரு பயிரை வந்து காய்கறி சாகுபடி செய்யலாம். இதற்கு முன்னாடி வந்து முக்கியமான நோய் வந்து நான் சொல்லியே ஆகணும், இந்த காய்கறி பயிர்களில் நச்சுயிரி நோயின்னு சொல்லுவோம், உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வைரஸ். நச்சுயிரி நோய் வந்து தாக்குதல் வந்து எந்த காய்கறி பயிராகட்டும், இப்போ மிளகா எடுத்துட்டோன்னா அதில் மிளகாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேமல் நோய் உழுகும். தேமல் நோய் கூட ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலான்னு பார்த்தா இலைச்சுருள் நோய், லீஃப் கேர்ல் வைரஸ்னா, அது வந்து வந்து பாதிப்பு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மலட்டுத்தன்மை தான். மலட்டுத்தன்மைனா அதில் காயை எடுக்க முடியாது, அந்த மாதிரி நோயெல்லாம் முக்கியமாக இருக்குது நச்சுயிரி நோய். அதே மாதிரி வந்துட்டீங்க கத்தரி, கத்தரியில் சிற்றிலை நோய், கத்தரி போட்டாலே வந்து சிற்றிலை நோய் இல்லாத கத்தரியே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபிளாஸ்மான்னு சொல்லுவாங்க, நச்சுரி மாதிரியே வந்து ஃபைட்டோபிளாஸ்மா, அதாவது அதுக்கும் மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லோடின்னு சொல்லுவாங்க, அது வந்து நிறையா வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா சிற்றிலை நோய், சிற்றிலை நோயும் அதோட சேர்ந்தது தான். ஸோ இதெல்லாம் வந்து வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்துறது கஷ்டம். அந்த ஆரம்ப காலத்திலே அதாவது நம்ம பயிர்கள் போட்டதுலேருந்து ஒவ்வொரு நாள் நம்ம குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பயிர்கள் பார்த்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ முதலே வரும்போது இந்த சிற்றிலை நோய் நான் சொல்லக்கூடிய அந்த வைரஸ்லாம் வந்துச்சுன்னா முதலே நம்ம கொடுத்துடணும். இப்போ அந்த சிற்றிலை நோயெல்லாம் வந்து வந்துச்சுன்னா உடனே ஆரம்ப இதிலே வந்து அந்த இதை அகற்றிடணும். எந்த பயிர் வந்து அந்த செடி பாதிக்கப்பட்டிருக்கோ அதை எடுத்து அப்புறப்படுத்தி கொண்டு போய் எரிச்சிடணும். மற்ற பயிர்களை வந்து வராமல், ஏன்னா அது வந்து அதில் பூச்சி தான் வந்து என்ன பண்ணுவோம், அந்த பாதிக்கப்பட்ட செடியிலேருந்து அந்த வைரஸ் நச்சை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா அப்படி செடியில் உட்காந்து பரப்பிட்டு இருக்கும். அதனால் ஒரு எந்த செடி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ அதை எடுத்து அப்புறப்படுத்திட்டு உடனே வந்து மருந்து கொடுத்துடணும். அந்த பூச்சிக்கான மருந்து தான் வந்து முக்கியமான மருந்து. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிறது, டாட்டா இமிடான்னு சொல்லுவாங்க.

0: மிகச்சிறந்த மருந்து. இது வந்து ஒரு லிட்டருக்கு 1/2 மில்லி, 1/2 மில்லியிலிருந்து 1 மில்லி வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இது சரியான மருந்து. இது இல்லைன்னா நம்ம டைமித்தோவேட்னு சொல்லுவோம், அது உங்களுக்கு தெரியுமே, திருடுமெட்டா, அதுவும் கொடுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு மிக எப்பயுமே வச்சுக்கணும். நம்ம காய்கறி பயிர்கள் பண்ணுறோன்னா இது வந்து வச்சுக்கிட்டோம்னா அந்த வைரஸ் நச்சுயிரியிலேருந்து நம்ம பெரும்பாலும் காத்துக்கலாம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணுமணியம். இன்றைய மண்ணுமணியம் நிகழ்ச்சியில் மாடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி ராசு அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: இப்ப வாங்கும் போது எப்படி பார்த்து என்ன மாதிரி வாங்குவீங்க?
2: இப்ப வாடிப்பட்டியில் சந்தை கூடுது, அங்க போய் மாட்டை பார்த்து சரி இந்த மாடு நமக்கு சரியா வரும், வேலைக்கு சரியா போதும் அப்படின்னு பார்த்தது. ஒரு விலைய இன்னைக்கு விலை வந்து மதிக்க முடியல, 1,00,000 ரூபாய்க்கு மேல எடுத்துக்கிறதுக்கு ரெண்டு மாடு. அன்னைக்கு காலத்துக்கு 40 ரூபாய்க்கு வாங்கினா அப்படி வாங்கினாலுமே இன்னைக்கு நல்ல மாடுகள் அமையல. வேலை மாடுகள் சர்ச்சி மாடுகள் வந்து நிறையா வருதுங்க, அதுக்காகத்தையும் வாங்கி இப்போதைக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
1: நீங்கள் வாங்கும் போது என்னென்ன பார்த்து வாங்குவீங்க?
2: சுழிகள் வந்து நல்லா இயற்கை இருக்கா, மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குவோம். அது மாற்றங்கள் இருந்தால் மழைக்காரங்க வாங்கிட்டு போயிடுறாங்க, நம்ம சம்சாரி வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சாதான் வாங்க போகிறோம். அவங்க விலையை சொல்கிறாங்க, நம்ம கட்டுமான விலைக்கு பார்க்குறோம் வாங்குகிறோம். இங்கே வந்து அதை இறை போட்டு புண்ணாக்கு போட்டு இறை போட்டு குளம் வைக்கல் நிறையா போட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வளர்த்துமே சென்னை பிடிச்சா என்னத்தோ வளர்க்குறதுக்கு 10 ரூபா நிற்கும், இல்லைன்னா திருப்பி மழைக்காரங்க தான் வாங்கி போயிடுறாங்க.
1: இப்போ அதுக்கு என்னங்க தீவனம் தருவீங்க? இந்த பசுந்தாள் தீவனம் அந்த மாதிரிலாம் இருக்குங்க?
2: ஆமாம், புல் அறுத்து போடுவோம், சோள நாற்று விதைச்சி சோள நாற்று மடப்பு போட்டு வச்சுருக்கோம். அல்லது அது இல்லை அப்படின்னா கடலக்கொடி, நம்ம கடலையில் இருக்கிற கொடி படம் போட்டு வச்சுருக்கோம், அதை எடுத்து பிடிங்கி போட்டுக்கிறோம். இதை போட்டு தான் அந்த மாடுகண்டுகளை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மாட்டுக்கு தண்ணி அப்படின்ற போது புண்ணாக்கு போட்டாதான் சாப்பிடும், புண்ணாக்கு வாங்கி அவசியம் போடணும், புண்ணாக்கு போட்டு பச்சை தண்ணியை ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போது மாட்டுக்கு தீவனம் அப்படின்னா எத்தனை தடவை ஒரு நாளைக்கு பண்ணுவீங்க? காலையிலேருந்து கொடுக்கணுமா இல்லை தண்ணி எத்தனை தடவை காட்டுங்க?
2: அது பால் மாடு பால் கறக்கிறத பொறுத்து, பால் கறக்குறது அப்படின்னா காலையில் ஒரு ஓட்டம் தண்ணி காமிக்கணும், மதியானம் ஒரு ஓட்டம், சாயங்காலம் ஒரு நாளைக்கு 3 தடவை மாட்டுக்கு தண்ணி காமிக்கணும். தண்ணி காமிக்கிறத பொறுத்தே பால் நமக்கு 2 கறக்கும், அதுக்கு புண்ணாக்கு நிறையா போடணும். புண்ணாக்கு போடாதான் பாலே கொடுக்குது. ஏற சீமை புல் சோழ நாற்று பச்சை புல்லாக வச்சுருக்கு, காட்டில் வச்சுருக்கனால அடுத்த அதை போட்டுக்கிறோம்.
1: இப்போ நீங்கள் வாங்கும் போதே வந்து கண்டுக்குட்டியாக பார்த்து வாங்குவீங்களா இல்லை கொஞ்சம் பெரிய மாடாக பார்த்து வாங்குவீங்க?
2: இல்லை அது நம்ம தோதை பொறுத்து, நம்ம ஒரு கண்டுக்குட்டியாக வாங்குறோம் அப்படின்னா நாளாகும், மாடாக பார்த்து வாங்கிட்டோம்னாக்க வந்தது மாட்டுக்கு போடுறோம், காலைக்கு போடுறோம்னா வந்ததில் வச்சு கண்டுக்குட்டியாக வச்சு உற்பத்தி பண்ணிக்கிற வேண்டியதே.
1: மாட்டுக்கு வந்து இப்போது அது வந்து இப்போ உங்களில் சேர்ந்த அப்புறம் குட்டி போட ஆரம்பிக்கும், எத்தனை வருஷத்துக்கு வரும் குட்டி வரும், அது வந்து நீங்கள் பராமரிக்கிறது எப்படி பண்ணுறீங்க?
2: பராமரிப்பு ஒரு கண்டு பிறந்ததுலேருந்து நல்லா வளர்த்தோம்னா 24 மாதம் 2 வருஷம் ஆகணும். 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது காலைக்கு சேரும், காலைக்கு சேர்ந்தால் அப்புறம் அங்கே 10 மாதம் சேர்ந்துருக்கேன், 3 வருஷம் ஆகுங்க அது வந்து கண்டுக்குட்டி போடுறதுக்கு.
1: அது வரைக்கும் நீங்கள் எப்படி பராமரிப்பு இருக்கும்?
2: அது நமக்கு வீட்டில் உள்ள இறதேன், பசு பச்சை புல் தான், கூழம் தான், கள்ளக்குடி தான் போட அந்த புண்ணாக்கு தண்ணியை வைக்கிறோம். அதை வச்சுருக்கதே அந்த 2 வருஷத்துக்கு 24 மாதம் அந்த கண்டை வளர்க்கணும், அதுக்கு பொறுப்பாடு தான் அது காலைக்கு போட போகிறோம். அப்புறம் போல் எப்பயும் போல் உள்ள

0: நாட்டு மாடுகள்லாம் ஒளிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது இந்த சர்ச்சி தற்பாறு சிந்து மாடு இதுதான் அதிகமாக வளர்ச்சியில் இருக்குது.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாடுலாம் எவ்வளோ பால் கறக்குங்க?
0: அது வந்து ரகத்தை பொறுத்து, கொடுக்குற உணவு பொறுத்து, 5 லிட்டர்லேருந்து 10 வரையும் ஒரு வேலைக்கு ஒரு மாடு. ஒரு நாள் காலையும் மதியானமும் 10 மாதிரி 20 லிட்டர் கறக்கிற மாடுலாம் இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க மாதிரிலாம் 5 தான், 5 லிட்டர் 6 லிட்டர் 4 லிட்டர், அப்புறம் 4 லிட்டருக்கு வந்துடும். ஆரம்பம் 5, ஒரு 6 மாதத்தில் 3 லிட்டரு, அப்புறம் 2 லிட்டர் நம்ம நிப்பாட்டிடுறோம்ல, 10 பால் 1000, அப்புறம் அடுத்த கண்டுக்கு ரெடி ஆயிடுது.
1: அப்போ எத்தனை வருஷம் ஒரு மாடு வந்து பால் உங்களுக்கு கொடுக்கும்?
0: நம்ம ஒரு 8 மாதத்துலேருந்து 10 மாதம் சேர்த்து அந்த மாடு பால் கொடுக்கும். 1 வருஷத்துக்கு ஒட்டி கறக்கும். அதுக்கு பிற்பாடு நம்ம அடுத்து காலைக்கு சேரும்போது நிப்பாட்டிடுறோம்ல, அடுத்த கண்டு பிறங்கிறதுக்காக 4 மாதம் நிப்பாட்டினா தானே, ஒரு 6 மாதம் இது காலைக்கு போட போகிறதுக்கு ஒரு 2 மாதம் 8 மாதம் கறக்கும்.
1: சரிங்க, இப்போ வந்து மாட்டுக்கு நோய்கள் என்ன மாதிரி வருங்க?
0: நோய்கள் வந்து வெயிலை பொறுத்து, அதிகமான வெயிலில் கட்டியிருந்தால் காய்ச்சல் வந்துடுது. நிறையா மழையில் நனைஞ்சாலே அதுக்கு வந்து ஒரு குளிர் மாதிரி வந்துடுது. ஒன்றுமே இல்லை, நல்லா தான் மேய்ஞ்சிக்கிருக்கேன், திடீர்னு மஞ்சள் காமாலை நோய் அப்படின்னு சொல்லி நீர் மஞ்சளாக விட்டு மாடு சில மாடு காப்பாற்ற முடியாமல் போயிடுது.
1: இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி?
0: அது வந்து நீர் விடுறத பார்த்துடுறோம். இயற்கை விடுற நீருக்கும் அது மஞ்சளாக நீர் விடுறதுக்கும் வந்துடுது. ஒன்றும் இறை சாப்பிடாமல் இப்போ காய்ச்சல் வந்தால் இறை சாப்பிடாமல் நின்றுக்கிறதுல, ஆஹா மாடு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு.
1: நீங்கள் வந்து எப்படி இயற்கையாக வைத்தியம் பண்ணுவீங்களா இல்லை டாக்டர்கிட்ட கூட்டு போவீங்களா?
0: டாக்டர் வர சொல்லி பழமேடு கருமுரு டாக்டர் இருக்கார், அங்கே பிடிச்சி போகணும். அப்படி இல்லைன்னா பிரைவேட்டில் இருக்கிற டாக்டரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க.
1: இப்போ மாடுக்கு தடுப்பூசி அந்த மாதிரி இருக்குங்களா?
0: தடுப்பூசி ஒரு 6 மாதத்துக்கு 1 வட்டம் கவர்மெண்ட்டே வந்து போடுது.
1: என்ன ஊசி போடுறாங்க?
0: தடுப்பூசின்னு சொல்லி மாட்டுக்கு காய்ச்சல் நோய்கள் வராமல் தடுப்புக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து போட்டுறாங்க.
1: இப்போ வந்து கோமாரி நோய் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு
0: இருக்கு கோமாரி நோய் வரும், ஒவ்வொரு சீசனில் வருது.
1: அது எந்த மாதிரி சீசனில் வரும் அதுக்கு நீங்கள் முன்னாடியே ஊசிலாம் போட்டுறீங்களா?
0: அவங்க கவர்மெண்ட் வந்தால் தான் இருக்கு, இல்லைன்னா வந்த பிற்பாடு தான் நம்ம போய் பிடிச்சி போகிறோம்.
1: இல்லை அது முன்னாடியே உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்களா?
0: அது முடியாது முடியாது. அது நோய் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாட்டுக்கு இந்த நோய் வந்துருமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. வந்த பிற்பாடு ஆகாண்டி மேயலை இறந்தீங்களை தண்ணி குடிக்கலை அப்படின்னு டாக்டர்களுக்கு வர சொல்லியோ அல்லது பிடிச்சிட்டு போய் காமிச்சா அவங்க வந்துதான் சொல்கிறாங்க, ஆகா இது இந்த நோயா, அதுக்கு வைத்தியம் பார்ப்போம்.
1: அது வந்து தீவனத்தினால அந்த நோய்கள் வருதா இல்லை எப்படிங்க? அது
0: இல்லை இல்லை இல்லை, தீவனம் நம்ம கொடுக்குற உணவுகளெல்லாம் அந்த நோய் வரல. இயற்கையில் அது காய்ச்சல் இப்போ 4 மாடு நிற்குது, 2 மாடு நல்லாவே இருக்கும், 1-2 மாடுக்கு காய்ச்சல் அந்த நோய் வருது. அதனால நம்ம எதனால வருதுன்னு சொல்ல முடியலையில, அது உடம்புடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வருதா இல்லை இந்த மாதிரிக்கு வரலையா அதுக்கு வந்திருக்கேன்னு நம்ம நினைக்கிறா போல இருக்கு.
1: குளிப்பாட்டுறது அந்த மாதிரிலாம் செய்வீங்களா இல்லை எந்த மாதிரி?
0: வாரம் 2 நாள் குளிப்பாட்டுவோம், டெய்லி கறக்கிற மாட்டு. இப்போ வந்து காம்புல கை கறக்காம மிஷின் கறக்குது, அதெல்லாம் அன்றாடு அந்த மாட்டை அலசி விட்டு குளிப்பாட்டி விட்டு அத்தேன் பால் சுத்தமாக வரேன். அன்றாடு குளிப்பாட்ட மாட்டெல்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் வந்து கையில் இறக்குற மாட்டினால 2-3 நாளைக்கு 1 காய்ச்சல் குளிப்பாட்டிக்குவோம்.
1: இப்போ நல்லா எப்படிங்க மாடு வந்து நான் அசைப்போடு அப்படிலாம் சொல்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தால் அதை உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்குமா இல்லை காலையில் கொடுத்துட்டு அப்புறம் சாயங்காலம் கொடுப்பீங்களா தீவனம்லாம்?
0: இல்லை தீவனம் வந்து நம்ம மேய்ச்சலுக்கு காலையில் காட்டில் போய் கட்டிடுறோம், ஒரு 10 மணிக்கு அவத்து கொண்டு வந்து தண்ணிக்கு விட்டு கட்டிட்டு தீவனத்தை போடுறோம், சாப்பிட்டு அதை அசைப்போட்டு படுத்துறோம். திருப்பி 2 மணியே போல அது கறக்கிற மாடாக இருந்துச்சுன்னா 12 மணிக்கு கறக்கணும், தண்ணி விட்டு கறந்துடுறோம், கட்டி கறந்துட்டு நேரையாக போட்டால் போய் தான் படுத்துருக்கேன், ஆசை போட்டுக்கிட்டே படுத்துருக்கேன். சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தான் நான் அவுத்து கட்ட முடியும் மேய்ச்சலுக்கு. வீட்டில் நிற்கிற மாடாக இருந்தால் குடத்துக்குள்ளே எப்பவுமே நிற்கேன், நம்ம மேய்ச்சலுக்கு கட்ட மாடினா 4 மணிக்கு மேலே போய் மேய்ச்சா 6 எதுவும் மேயும் தோட்டத்துக்கு.
1: இப்போது வந்து மாடு வளர்க்கறதுனால பால் கறக்குது, அதை தவிர வேறு என்னென்ன உங்களுக்கு வந்து அது மூலமாக உங்களுக்கு பொருட்கள் நம்ம வந்து விற்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குங்க?
0: பால் கறக்கிற மாட்டில் பால் ஒன்று தான் ஒரு வளர்ச்சி
1: இல்லை, அப்புறம் அந்த பசு சாணம் வச்சு அந்த
0: அது நம்ம தோட்டத்துக்கு அள்ளி போட்டுக்கிறோம். கொய்யா மரத்துக்கு நெல்லி மரத்துக்கு உரத்து காய்க்கிறது, அது உரத்து காய்க்கிறோம். அது போட்டு சாணியை அள்ளி குமிச்சு வைக்கிறோம். ஒரு 6 மாதம் நின்றுச்சுனாக்க டயத்தில் அள்ளி தோட்டத்துக்குள்ள காட்டுக்கு நல்ல உரம், இயற்கைக்கும் செயற்கைக்கும் அதுதான். செயற்கையில் என்ன காம்பளசு பொட்டாசுன்றாங்க, இதுக்கு பின்னால் தான் அது அடி உரம்ன்றது நம்ம மாட்டு சாணியம்.
1: இப்போ கண்ணுக்குட்டி போடுது, அது எப்படி வந்து உடனே அதை பராமரிக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணுவீங்க? அது வந்து டாக்டர் ஏதாவது கூட்டுவீங்களா நீங்களே எல்லாம் பார்த்துக்குவீங்களா?
0: இல்லை இல்லை, அது அதான் ஈனும், அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்குருவோம். சரி இறந்திங்காமல் ஈன போகிறதுக்கு அப்படின்னா நமக்கு அந்த குணம் தெரியும், படுக்கவும் எந்திரிக்காமல் இருக்கும்ல, சரி அப்போ ஈன்றும் கண்டு ஓட்டுறோம் அப்படின்னா அதான் கண்டு ஓட்டுறோம். நம்மளாம் அப்புறம் கண்டு வெளியில் எடுத்து பூரா அந்த ஆக்கிக்கெலாம் தொடச்சிட்டு ரெண்டு குட்டியை பால் குடிக்க விட்டு வளர்த்துக்கிறேன்.

0: வேற.
1: இல்லை இப்போ வந்து சீம்பால் மாட்டோடது அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா?
0: ஆமாம், சீம்பால் நம்ம அந்த கன்று போட்ட அன்னையிலேருந்து ஒரு நாலு நாள் கூட அஞ்சு நாள் இது அந்த சீம்பால் கட்டிக்கிட்டே கட்டிக்கிட்டே இருக்கும். அஞ்சு நாளுக்கு மேலே இயற்கையாக இருப்பேன் போல் தன் பால் வந்துடும்.
1: குட்டி வந்து வேகமாக வளர்றதுக்கு ஏதாவது இருக்கா இல்லை அப்படியே சாதாரணமாக வளர்த்துக்கு?
0: இல்லை இல்லை, அது இயற்கையாக நம்ம கொடுக்குற உணவை பொறுத்து தான். பாலை கொஞ்சம் நிறையா குடிக்க விட்டோம்னா கண்டு தெம்பாக நல்லா வரும். அந்த அதான் 20 மாதம் சொன்னோம்ல, அது வந்து கண்டு பால் வளர்ச்சியில் வந்துச்சுன்னா ஒரு 12 மாதத்தோட மாட்டுக்கு பருவத்துக்கு வந்துடும். நம்ம வளர்க்குறத பொறுத்து 20 மாதமா 12 மாதமா அப்படின்றது, இது நம்ம வளர்க்குறத பொறுத்து.
1: அதாவது ஒரு குட்டி வந்து பெருசாகி ஒரு வருஷம் கழித்து நமக்கு வந்து கண்ணு ஈனும்.
0: 20 மாதம்
1: 20 மாதம்
0: ஆகணும் ஒரு கண்டு குட்டி பிறந்ததுலேருந்து அடுத்து அது தாய் ஆகிறதுக்கு வயசு வரும்னா 20 மாதத்துக்கு மேலாகும்.
1: இப்போ வந்து உங்களுக்கும் மாடும் அதுக்கு இருக்க பிணைப்பு எப்படி இருக்குது? பாச பிணைப்பு?
0: பாச இணைப்பு மாடு இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு பிரயோசனம் இல்லை. அந்த அளவுக்கு அதை ஏதோ வளர்க்கணும். கொட்டம் இருக்குது, தோட்டம் இருக்குது, ரெண்டு மாடு நிற்கணும். நம்ம அதுக்கு தான், அது இருந்தால் தானே காலையில் எழுந்திரிச்சுன்னா காட்டு கோடி வருவான், தோட்டத்தில் வருவான், மாட்டை பார்ப்பான். அது இல்லைன்னா டீ கடை பக்கம் தெரிஞ்சுட்டு போவான், 8 மணிக்கு இப்போ என்ன வேலை அப்படின்னு போயிடக்கூடாதுன்னு மாடு அவசியம் நிற்கணும்.
1: இப்போ நீங்கள் இதுவரை எத்தனை மாடுங்க வளர்த்துருக்கு?
0: இன்றைக்கி வயசு 60 மேலே ஆயிடுச்சு. நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு 40 வருஷமாக மாடு வளர்த்துக்கிட்டுருக்கோம். அதெல்லாம் கணக்குக்கு இன்னைக்கு ஒரு நிதானமா நம்ம சொல்ல முடியுமா? சொல்றோம் அப்படின்னா ஒரு 2000 மாடு வரும் வளர்க்க. அதை வைக்க இயற்கையில் உழவு மாடு கால மாடுகள் இருக்கிற போது ஒரே மாடு 7 வருஷம் 8 வருஷம் கூட வச்சிருப்போம். அது வயசு ஆயிடுச்சு, இன்னி வேலைக்கு கொஞ்சம் கம்மியாக போகும் அப்படின்னா அங்கே கூட மலைக்காரங்க வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வச்சுருப்போம் இணைப்பா. ஒரே மாட்டை 10 வருஷம் கூட இருந்திருக்கு நம்மகிட்ட.
1: ஐயப்பா, ஜல்லிக்கட்டு மாடு அதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்க? அது இந்த மாதிரி
0: அது செல்லேட்டு மாடு வளர்க்குறவங்க இன்றைக்கி இயற்கையில் நிறையா வளர்க்குறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரியம் செல்லேட்டு மாடு. இப்போ நான் எங்கே எனக்கு பிரியம்னா 2 சர்ச்சி மாடு வளர்க்கணும், இல்லாட்டி 2 வேலை மாடு வளர்க்கணும். அது மாதிரி அவன் சர்ச்சி மாடு செல்லேட்டு மாடு
1: வித்தியாசம். சர்ச்சி மாடு அந்த இது சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன?
0: சர்ச்சி மாடு வந்து பால் கறவைக்கு மட்டும்தான் ஆகும். வேலைக்கு போகிறது வேலை மட்டும்தான் பார்க்க முடியும். கலப்பையில் ஓட்டுறோம், உழுகுறோம், வண்டி ஓட்டுறோம். ஆ, களை மாடு. அதனால் அதுக்கு ஆமாம்,
1: அது ரெண்டு. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, சிந்து மாடு. அது
0: அம்மன் இப்போ நிற்கிறதுல அந்த நிற்கிறது வந்து சிந்தில் சேர்ந்தது கிரு. இப்படி இது பல ஜாதிகள் இருக்குல்லப்பா, கிரு இருக்கு, ஜரிச்சி இருக்கு.
1: நாட்டு மாடுன்னு சொல்லுவோம்,
0: அது நாட்டு மாடு. நம்ம காங்கியம் இந்த இருக்கு இந்த மயிலையா இருக்கிறது காங்கியம். இதுலயே வந்து நாட்டு மாடுன்றது நம்ம உள்ளூர் மாடுன்றது கொஞ்சம் சைஸா இருக்கும். காங்கியம் மாடு நல்லா பெருவோட்டா இருக்கும். நாட்டு மாடுகள்ல காங்கியம் மாடு தான் இப்போதைக்கு மெயின்.
1: அப்போ பால் கறக்க நாட்டு மாடுல வந்து
0: பால் கறக்க நாட்டு மாடு வந்து நல்லா இருக்கும். பால் உற்பத்திக்கு கிடைக்காது, 2 லிட்டர் தான் கறக்கும். ஜரிச்சி மாடு 10 லிட்டர் கறக்குமே. அது இயற்கையில வந்தது, இது இயற்கையில வந்தது. இது நாட்டு மாடுன்னா இப்போ 2 லிட்டருக்கு மேலே எந்த மாடும் இருக்கிறது கஷ்டம். தெளிவான மாடு நல்லா இருக்கும் பால்.
1: இப்போ தடுப்பூசிங்கிறது வந்து நம்ம வந்து அவங்க
0: கவர்மெண்டே வந்து அரசே வந்து போட்டுருவாங்க, வந்துடுவாங்க, தோட்டம் தோட்டத்துக்கு அனுப்பிடுறாங்க, டாக்டருக்கு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு பரவாயில்ல.
1: மாடுகளை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை மாடு வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி ராசு அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் கால்நடைகளில் குடல் புழுக்கள் மற்றும் வெளிப்புற ஒட்டுண்ணிகளுக்கு மரபு வழி மூலிகை மருத்துவம் செய்வது குறித்து அறிந்து கொள்ளலாம். கால்நடை வளர்ப்பில் ஒட்டுண்ணி தொற்றுக்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகின்றன. ஆக ஒட்டுண்ணிகளான உருண்டை புழுக்கள், நாடா புழுக்கள், தட்டை புழுக்கள், கல்லீரல் புழுக்கள் ஆகியவை கால்நடைகளின் செரிமான பாதையில் தங்கி ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. இதனால் கால்நடைகள் இரத்த சோகை, உடல் எடை இழப்பு, உற்பத்தி வீழ்ச்சி போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றன. பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் வயிறு பானை போன்று இருப்பதோடு தொடர் கழிச்சல், முடிவுதிர்தல், தாடை வீக்கம் போன்ற அறிகுறிகளும் வெளிப்படும். அக ஒட்டுண்ணிகளைப் போலவே வெளிப்புற ஒட்டுண்ணிகளின் தாக்கமும் கால்நடைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. உண்ணிகள், பேன்கள், தள்ளுப்பூச்சி, கொசு, ஈக்கள் போன்றவை தோலில் தங்கி இரத்தத்தை உறிஞ்சுவதுடன் கடுமையான தோல் அரிப்பு, ஒவ்வாமை மற்றும் முடி உதிர்தலை ஏற்படுத்துகின்றன. இதைத் தொடர்ந்து இந்த இழப்பால் கால்நடைகளுக்கு தீவிர இரத்த சோகை ஏற்படுவதோடு அவற்றின் பால் உற்பத்தி திறன் பாதியாக குறைகிறது. இது மட்டுமின்றி சரும கழலை நோய் மற்றும் உண்ணிக்காய்ச்சல் போன்ற கொடிய நோய்களையும் பரப்பும் முக்கிய காரணியாகவும் செயல்படுகின்றன. இத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் அக மற்றும் புற ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்தும் பல்வேறு ரசாயன மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதால் ஒட்டுண்ணிகள் இந்த மருந்துகளுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொண்டுள்ளன. இதனால் மருந்துகள் வீரியம் இழந்து காணப்படுகின்றன. மேலும் இந்த ரசாயன மருந்துகளின் நச்சு படிவுகள் பால் மற்றும் இறைச்சி மூலம் மனிதர்களின் உணவு சங்கிலிக்குள்

நுழைந்து பொது சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறை மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நமது பகுதியிலேயே எளிதாக கிடைக்கும் தாவரங்களை கொண்டு தயாரிக்கும் இம்மருந்துகள் ஒட்டுண்ணிகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுவதோடு குறைந்த செலவு உடையதாகவும் பக்க விளைவுகள் மற்றும் ரசாயன நச்சுக்கள் இல்லாத இயற்கையோடு இயந்த தீர்வாகவும் அமைகின்றன. அத்தகைய மருந்து கலவைகளாக குடற்புழு நீக்கத்திற்கான மூலிகை மருத்துவம், தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, பூண்டுப்பல் 5, கடுகு 10 கிராம், வேப்பிலை 1 கையளவு, சீரகம் 10 கிராம், பாகற்காய் 50 கிராம், மஞ்சள் 5 கிராம், மிளகு 5 கிராம், வாழைத்தண்டு 100 கிராம், தும்பை 1 கையளவு, வெல்லம் 100 கிராம். மிளகு, சீரகம் மற்றும் கடுகு 30 நிமிடம் ஊற வைக்கவும். தயாரித்த விழுதை சிறிய உருண்டைகளாக உருட்டி கொண்டு உருண்டையின் மீது அரைத்த கல் உப்பை தடவி மாட்டின் நாக்கில் தடவி உட்செலுத்த வேண்டும். இப்போது கூறிய அளவு ஒரு மாட்டிற்கு போதுமானது. கன்றுகள் அல்லது ஆடுகளாக இருப்பின் இதே கலவையை தயாரித்து சமமாக பிரித்து 4 ஆடுகளுக்கு மேற்கூறிய முறையில் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 முறை வீதம் 3 நாட்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும். கால்நடைகளின் குடற்புழு நீக்கப்பட்டு ஆரோக்கியம் பேணப்படும். வெளிப்புற ஒட்டுண்ணிகளுக்கான மூலிகை மருத்துவம்: தேவையான பொருட்கள்: பூண்டுப்பல் 10, வேப்பிலை 1 கையளவு, வேப்பம்பழம் 1 கையளவு, வசம்பு 10 கிராம், மஞ்சள் பொடி 20 கிராம், உன்னிச்செடி 1 கையளவு, துளசி இலை 1 கையளவு. அனைத்து பொருட்களையும் நன்கு அரைத்து அதனோடு 1 லிட்டர் சுத்தமான தண்ணீர் சேர்த்து கொடுக்க வேண்டும். மற்றொரு மருத்துவ முறையாக சோற்றுக்கற்றாழை 100 கிராம், தும்பை இலை 50 கிராம், துளசி இலை 50 கிராம், குப்பைமேனி இலை 50 கிராம், உன்னிச்செடி இலை 50 கிராம். இவற்றை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு வசம்பு 25 கிராம், மிளகு 10, மஞ்சள் 10 கிராம் இவற்றையும் நன்றாக பொடி செய்து 2 கலவைகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பானையில் 4 லிட்டர் நீருடன் 1 லிட்டர் அளவிற்கு குறையும் வரை கொதிக்க வைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். 1 லிட்டர் நீருடன் 100 மில்லி வடிநீரை சேர்த்து கலந்து சிறு தெளிப்பான் மூலம் கால்நடையின் உடல் முழுவதும் படும்படி வெயில் நேரத்தில் தெளித்துவிட வேண்டும். தொழுவத்தின் இடுக்குகள் மற்றும் சுவர்களின் விரிசல்களில் உள்ள ஒட்டுண்ணிகளின் முட்டைகளை அழிப்பதற்கு 1 லிட்டர் நீர்த்த சுண்ணாம்பு நீருடன் 100 கிராம் மஞ்சள் மற்றும் 100 கிராம் வசம்பு பொடி சேர்த்து கலனை மற்றும் கொட்டில் சுவர்களில் சுண்ணாம்பு அடிப்பது போல் பூசிவிட வேண்டும். இதுபோன்று நமது பகுதியிலே கிடைக்கும் மூலிகைகளை கொண்டு முறையான கால இடைவெளியில் ஒட்டுண்ணி மேலாண்மை செய்வதன் மூலம் குறைந்த செலவில் கால்நடைகளின் ஆரோக்கியத்தையும் உற்பத்தியையும் பெருக்க முடியும். இது பண்ணையின் பொருளாதாரத்தை அதிகரிப்பதுடன் நச்சுகளற்ற ஆரோக்கியமான பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை உறுதி செய்து நிலையான கால்நடை வளர்ப்பிற்கு வழிவகுக்கும். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

பேளான் பழமொழி சிந்தனை. சொத்தை போல் விதையை பேண வேண்டும், சொத்தை போல் விதையை பேண வேண்டும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன், மரபு வழி கால்நடை மருத்துவத்தின் மிகப்பெரிய பலம் கிராமப்புறங்களில் எளிதில் கிடைக்கும் இயற்கை பொருட்களை அடிப்படையாக கொண்ட நடைமுறை மருத்துவமாக இருப்பதுதான். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்மணியும் நிகழ்ச்சி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன

சொக்கி குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: இது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 541,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்னிமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கிய போது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று

ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி இரண்டு வெள்ளி பதக்கங்களை கைப்பற்றினார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பாக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் இகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 8:05. 8:05 நாம கேட்க போறோம் நிகழ்ச்சி மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலாக கேட்கலாம் KGF 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் புரட்சியில் இந்தியா உரை வழங்குகிறார் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: இன்று செயற்கை நுண்ணறிவின் காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான எவ்வளவோ விஷயங்களை செயற்கை நுண்ணறிவு அதிவேகமாக செய்து கொடுத்து விடுகிறது. இவையெல்லாம் 30-40 வருடங்களுக்கு முன்பு நாம் நினைத்திராத விஷயம். இப்படி ஒரு கற்பனை இருந்திருந்தால் கூட இதுவெல்லாம் எப்படி நடக்கும் என்றுதான் பேசியிருந்திருப்போம். இவற்றிற்கெல்லாம் அறிவியல் புரட்சியே காரணம். இந்தியாவின் அறிவியல் புரட்சி கடந்த 75 ஆண்டுகால வரலாற்றில் பல மாற்றங்களின் படிநிலைகளை கொண்டது. காலனி ஆதிக்கத்தில் இருந்து இந்தியா விடுதலை அடைந்த தருணத்தில் பல்வேறு வளங்கள் சுரண்டப்பட்ட உட்கட்டமைப்பு வசதியற்ற நாடாக தனது பணியை தொடங்கிய இந்தியா பல சாதனைகளை கடந்து வந்துள்ளது. இன்று நிலவியல் தொடங்கி விண்வெளி அறிவியல் வரை கோலோச்சி நிற்கிறோம் என்றால் அது மிகையாகாது. விண்வெளி அறிவியலில் மேன்மையடைந்து நிற்கிற உலகின் 6 நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் உள்ளது என்பது நாம் பெருமை கொள்ளும் சாதனையாகும். இன்றும் செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு செலுத்த உலக நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ், சீனா, இந்தியாவை சார்ந்தே செயல்படுகின்றன. இந்த நாடுகளெல்லாம் நாம் விடுதலை அடைவதற்கு முன்னரே பல்வேறு துறைகளில் முன்னேறிய நிலையில் இருந்தவை. அதற்கு இடையில் அந்த நாடுகளோடு பட்டியலில் நாமும் முதன்மையான நாடாக இருப்பது நாம் அறிவியலில் செய்த புரட்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. நம் நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிறுவப்பட்டு 56 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. நம் அறிவியல் ஆராய்ச்சி ஆய்வுக்கூடங்களிலிருந்து சந்தைக்கும், திட்டங்களிலிருந்து அன்றாட வாழ்வின் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் நிலைக்கும் தன்னை மேம்படுத்தியிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் லேப் டு த மார்க்கெட், ஐடியாஸ் டு த இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் எவ்வளவோ விஷயங்கள் இந்திய மற்றும் உலக ஆய்வுக்கூடங்களில் நெடுங்காலமாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளின் விளைவுதான். நாம் பயன்படுத்தும் மொபைல் போன்ஸ், பிற எலக்ட்ரானிக் சாதனங்கள், நம் உடல்நிலையை சரியாக வைத்திருக்க நாம் எடுத்துக்கொள்கிற மருந்துகள் என அனைத்துமே அறிவியல் புரட்சியின் விளைவே. நம் இந்திய அறிவியலாளர்களின் அறிவியல் புரட்சியில் குறிப்பிடத்தகுந்த சில சாதனைகளையும் இலக்குகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேஷனல் குவாண்டம் மிஷன், நேஷனல் செமிகண்டக்டர் மிஷன், ககன்யான் மிஷன், சமுத்திரயான் மிஷன், சந்திரயான் மிஷன், மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் போன்ற பணிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கள்யான் என அழைக்கப்படுகிறது. 2013 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவால் செவ்வாய்க்கோளின் வட்டப்பாதைக்கு அனுப்பப்பட்டு 2014 முதல் செவ்வாய்க்கோளை சுற்றத் தொடங்கியது. இது இந்திய அறிவியல் புரட்சியில் ஒரு மைல்கல் ஆகும். இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்திற்கு அடுத்து செவ்வாய்க்கோளின் வட்டப்பாதையை அடைந்த 4வது நாடாக இந்தியா இணைந்தது. மேலும் செவ்வாய்க்கோளின் வட்டப்பாதையை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற சாதனையும் படைத்தது. அது மட்டுமல்ல, முழுமையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இச்சாதனையை செய்த முதல் நாடு இந்தியா என்ற இடத்தையும் பிடித்தது. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு அடுத்தபடியாக முதல் முயற்சியிலேயே இதை சாதித்தது இந்தியா. செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதில் உலக நாடுகள் இவ்வளவு ஆர்வம் காட்டுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. செவ்வாயை பற்றி நமக்கு சில விஷயங்கள் தெரியும். பூமிக்கும் செவ்வாய்க்கும் இருக்கக்கூடிய ஒத்துப்போகக்கூடிய சில விஷயங்கள். புவி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரம் எடுக்கிறது என்பது நாம் அறிந்ததே, அதாவது ஒரு நாள். செவ்வாயும் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரம் 37 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. இது புவியை ஏறத்தாழ ஒத்துப்போகின்ற ஒரு விஷயமாக உள்ளது. ஒரு வருடம் என்பது நமக்கு 365 நாட்கள். சூரியனை பூமி ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம். செவ்வாய்க்கு 687 நாட்கள். இப்படி ஒத்து போகக்கூடிய சில விஷயங்கள் இருப்பதாகவும் நீர் இருந்ததற்கான ஆதாரம் இருப்பதாகவும் கண்டுபிடித்ததன் விளைவாக எதிர்காலத்தில் செவ்வாயில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றனவா என்பதையும் ஆராய்ந்து வருகின்றனர் விஞ்ஞானிகள். விண்வெளி மட்டுமின்றி ஆழ்கடலை ஆராயும் பணியையும் இந்திய அறிவியல் துறை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அது நேஷனல் சமுத்திரயான் மிஷன் என அழைக்கப்படுகிறது. இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், ஜப்பான் மட்டுமே ஆழ்கடலுக்கு மனிதர்களை அனுப்பியுள்ளது. இந்த பணி மிகவும் சவால் மிகுந்த பணியாகும். நீரில் ஆழம் செல்ல செல்ல அழுத்தம் அதிகரிக்கும் என்பதை நாம் அறிவோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆழ்கடலுக்கு சென்ற நீர்மூழ்கி இம்ப்ளோஷன், அதாவது நீரின் அழுத்தத்தால் உட்பக்கமாக வெடித்து நொறுங்கியது.

அந்த அளவிற்கு ஆபத்து நிறைந்த இலக்காக இந்திய அறிவியல் துறைக்கு சவாலாக நிற்கிறது இந்த சமுத்திரயான் மிஷன். இந்தியாவின் ப்ளூ எக்கனாமி, நீல பொருளாதாரம், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படும் கடல் வளங்கள் பற்றி அறிய உதவும் இந்த நேஷனல் சமுத்திரயான் மிஷன். அதிலும் குறிப்பாக இந்திய கடல் எல்லைக்குள் காணப்படுகிற பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ், அதாவது உயர்தரமான சில கனிமங்கள், மேங்கனீஸ், நிக்கல், கோபால்ட், தாமிரம், இரும்பு ஹைட்ராக்சைடு போன்றவற்றை பயன்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். இந்த உயர்தர கனிமங்களை பயன்படுத்துவதனால் நம் தொழில்துறை பெரும் மாற்றத்திற்கு உட்படும். இந்த பெரும் மாற்றத்தினால் வேலை வாய்ப்புகளும் பெருகும். இதற்காக விஞ்ஞானிகளை 6000 மீட்டர் ஆழத்திற்கு அனுப்ப தேவைப்படுகிற நீர்மூழ்கி மாதிரியை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. அதற்கு மத்ஸ்ய 6000 என பெயரிட்டுள்ளது. 2021 அதை 600 மீட்டர் ஆழத்திற்கு அனுப்பி சோதித்து வெற்றி பெற்றதும் சமுத்திரயான் இந்திய அரசால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஓரிரு ஆண்டுகளில் விஞ்ஞானிகளை ஆழ்கடலுக்கு அனுப்புவதை இலக்காக கொண்டுள்ளது. இந்த அழுத்தத்தின் விளைவு என்பது நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் கிணற்றில் குளிப்பவராக இருந்தால் இதை அனுபவித்திருக்க முடியும். கிணற்றுக்குள் ஒரு 7 அடி 8 அடி வரை நாம் சென்றாலே நம் காதுகளையும் முகத்தையும் அது எந்த அளவுக்கு அழுத்தும் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். அப்படி என்றால் 600 மீட்டர் ஆழத்தில் வைத்து சோதித்ததாகட்டும், 6000 மீட்டர் ஆழத்திற்கு அனுப்ப வேண்டிய இலக்காகட்டும், இது எவ்வளவு கடினம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம், எவ்வளவு சிக்கல் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்தியா 1975 தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை விண்ணில் செலுத்தியது. அதிலிருந்து இந்தியா வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக விண்வெளி திட்டங்களில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறது. அப்புரட்சியில் சந்திரயான் மிஷன் முக்கியத்துவம் வாய்ந்தது. நிலவை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நமது நாடு 2008 சந்திரயான் 1 என்ற விண்கலத்தை PSLV ராக்கெட் மூலம் செலுத்தியது. இது நிலவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுப்பாதையில் சுற்றி வந்து சந்திரனின் ரசாயனம், கனிமம், நில அமைப்பு தொடர்பான விவரங்களை சேகரித்து அனுப்பியது. 312 நாட்கள் செயல்பட்டு நிர்ணயித்த இலக்குகளில் 95% முடித்தது சந்திரயான் 1 மிஷன். இதன் இலக்குகளான சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறை ஆராய்தல், தனிமங்களை கண்டறிதல், ஹீலியம் 3 இருப்பதை ஆராய்தல், சந்திரனின் முப்பரிமாண வரைபடம் 3D image உருவாக்குதல், சூரிய குடும்பத்தின் பரிணாம வளர்ச்சியை ஆராய்தல் என அனைத்தையும் கண்டறிந்து சாதனை புரிந்தது. அடுத்தபடியாக 2019 சந்திரயான் 2 தொடர் திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்தியது. இஸ்ரோவின் முந்தைய திட்டங்களை விட சந்திரயான் 2 சிக்கலானது. இது சுற்றுக்களம், ஆர்பிட்டர், தரையிறங்கி அதாவது லேண்டர் மற்றும் உலவி ரோவர் ஆகிய 3 ஒருங்கே கொண்டது. நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டு ஏவப்பட்டது. ஏனெனில் பெரும்பாலான நேரங்களில் இப்பகுதி நிழல் படிந்தே காணப்படும். இந்த தரையிறங்கிக்கு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களின் நினைவாக இதற்கு விக்ரம் என பெயரிடப்பட்டது, லேண்டர் விக்ரம். ரோவர் உலவிக்கு பிரக்யான் என பெயரிடப்பட்டது. 2019 ஆகஸ்ட் 20 நிலவின் வட்டப்பாதையில் நுழைந்தது. இறுதி நிலையில் செப்டம்பர் 7 நிலவின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 2.1 கிலோமீட்டர் தொலைவில் பூமியுடனான தொடர்பை இழந்தது. ஆனால் ஆர்பிட்டர் தன் பணியை தொடர்ந்து மேற்கொண்டது. இதனால் சற்றும் தளராத இஸ்ரோ 2023 சந்திரயான் 3 விண்ணில் செலுத்தியது. நிலவின் வட்டப்பாதையை அடைந்ததோடு 2023 ஆகஸ்ட் 23 லேண்டர் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. இதன் மூலம் ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து நிலவின் மேற்பரப்பில் விண்கலத்தை பாதுகாப்பாக தரையிறக்கிய 4வது நாடு இந்தியா என்ற பெருமையையும், நிலவின் தென்துருவப் பகுதியில் விண்கலத்தை இறக்கிய முதல் நாடு என்ற பெருமையையும் அடைந்தது. சந்திரயான் 3 நிலவின் ஆழத்தில் உள்ள வெப்பநிலை, நிலவில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் முதலியவற்றை ஆய்வு செய்து தாதுப் பொருட்கள் இருப்பதையும் கண்டறிந்துள்ளது. மேலும் அலுமினியம், இரும்பு, கால்சியம், சல்ஃபர், ஆக்சிஜன் இருப்பதையும் கண்டறிந்தது. இந்த அறிவியல் புரட்சி கோள்களுக்கிடையே பயணிப்பதற்கான புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும் உதவியாக இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக 2028 சந்திரயான் 4 திட்டம் இஸ்ரோவிடம் தயாராகி கொண்டிருக்கிறது. இது நாம் சந்திரயான் 3 தாது பொருட்கள் இருப்பதை ஆய்வு செய்து கண்டறிந்து நமக்கு தகவல்களை அனுப்புகிறது. சந்திரயான் 4 நிலவிலிருந்து மாதிரிகளை, இந்த தாது பொருட்களின் மாதிரிகளை எடுத்து பூமிக்கு கொண்டு வருவது என்பது இலக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது நிலவிலிருந்து கிட்டத்தட்ட 1.3 கிலோ மண் மாதிரிகளை இந்த லேண்டர் ரோவர் எடுத்து வர இருக்கிறது.
அதையும் தான்

0: தாண்டி ஜப்பானுடன் சேர்ந்து லூபக்ஸ் லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் என்ற இலக்கும் இஸ்ரோவிடம் உள்ளது. அது சந்திரயான் 5 மிஷனாக உள்ளது. நாம் நிலவிற்கு வெற்றிகரமாக விண்கலத்தை அதன் மேற்பரப்பில் நிலைநிறுத்துவதை கண்ட ஜப்பான், உங்களிடம் மிக குறைந்த செலவில் நிலவில் தரையிறக்குவதற்கான தொழில்நுட்பம் உள்ளது, எங்களிடம் அதிவேகமாக இயங்கும் ராக்கெட் உள்ளது என்பதால் ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து நிலவிற்கு தென் துருவத்தை ஆராய்வதற்கு ஒரு விண்கலத்தை அனுப்பலாம் என்று உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. அது லூபக்ஸ் என அழைக்கப்படுகிறது. இஸ்ரோவும் ஜப்பானின் ஜாக்ஸா ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி இரண்டும் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இதுபோக 2023 நேஷனல் குவாண்டம் மிஷன் என்பது தொடங்கப்பட்டது. இந்தியாவை அக்குவ தொழில்நுட்பத்தில் மேம்படைய செய்வதே இதன் நோக்கம். இதில் 50 முதல் 1000 பிசிக்கல் கியூபிட்ஸ் உடன் கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்குவதும் நோக்கமாக உள்ளது. செயற்கைக்கோளை அடிப்படையாக கொண்ட பாதுகாப்பான வேகமான தொலைத்தொடர்பை உருவாக்க இது உதவும். மேலும் உயர் ரக காந்தமானியை அணு அறிவியலில் பயன்படுத்தி மிக துல்லியமான நேரத்தை கணக்கிடவும் தொலைத்தொடர்பை மேம்படுத்தவும் இந்த நேஷனல் குவாண்டம் மிஷனின் நோக்கமாக உள்ளது. அடுத்தபடியாக மிக முக்கியமான மிஷனாக கருதப்படுவது செமிகண்டக்டர் மிஷன், செமிகான் 2.0 என்று சொல்வார்கள். செமிகண்டக்டர் சூழலை நாட்டில் மேம்படுத்த ₹127,500 கோடி பட்ஜெட்டில் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியை மேம்படுத்த அதன் நோக்கத்தை முடுக்கிவிட்டிருக்கிறது இந்திய அரசு. இது நாம் பயன்படுத்துகின்ற அடிப்படை தேவைகளான மொபைல் போன், லேப்டாப் போன்ற சாதனங்களில் பயன்படுத்தப்படும் மின்னணு சிப் கிடைப்பதற்கு சீனாவை சார்ந்து வாழும் நிலை உள்ளது. நாம் இதற்காக சீனாவை சார்ந்து வாழக்கூடாது என்பதால் இந்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டமே இந்த செமிகண்டக்டர் மிஷன். ஸ்ட்ராட்டஜிக் செக்டார் அப்படின்னு சொல்றதுக்கு தேவையான பில்டிங் பிளாக்ஸ் என அழைக்கப்படும் மெமரி, நெட்வொர்க்கிங், சென்சார்ஸ் மற்றும் ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சிப், எஸ்ஓசின்னு சொல்லுவோம், சிஸ்டம் ஆன் சிப் என்ற டிசைனிங்கு தேவைப்படும் நுண் சாதனங்களை உற்பத்தி செய்வதில் தற்சார்பு நிலைக்கு மேம்பட வேண்டும் என்பதே அரசின் நோக்கம். இதில் நாம் எந்த நாட்டையும் சாராமல் இந்தியாவே இது அனைத்தையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக உள்ளது. இதற்காக பல இந்திய நிறுவனங்களை செமிகான் 2.0 ஈடுபட அரசு அழைத்துள்ளது. இதன் மூலம் இந்தியா உலக அளவில் சிப் மற்றும் ஐபி டிசைன் உலகில் கோலோச்சி நிற்கும். விரைவில் இப்புரட்சியின் வெற்றியை நாம் காண்போம். அடுத்தபடியாக நேஷனல் ககன்யான் மிஷன் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ககன்யான் இலக்கு இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணத்திட்டம். புவியின் மேற்பரப்பில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் விண்வெளியில் 3 விஞ்ஞானிகளை விண்கலத்தில் புவியை சுற்றி வர வைப்பது, பின்னர் அவர்களை பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப வைத்தலும் இதன் முதல் நிலை நோக்கம். இஸ்ரோவின் முயற்சியினால் 20,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் முயற்சி செய்யப்பட்டு வரும் திட்டம் இது. இதன் வெற்றியை தொடர்ந்து இந்தியா பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன், இந்திய விண்வெளி ஆய்வு மையம் கட்டமைக்க தொடங்கும். இதற்காக இஸ்ரோ HLVM-3 ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள் மிஷனை சோதித்து பார்த்துள்ளனர். HLVM-3 ராக்கெட் மூலமே ககன்யான் மிஷன் செயல்படுத்தப்பட உள்ளது. விஞ்ஞானிகளின் பாதுகாப்பு இதில் மிக முக்கியம் என்பதனால் ஏர் டிராப் டெஸ்ட், பேட் அபார்ட் டெஸ்ட் போன்றவற்றை சோதித்து வருகின்றது இஸ்ரோ. இதற்கெல்லாம் முன்னோடியாக ஒரு அற்புதமான தொழில்நுட்பத்தை சோதித்து வெற்றி கண்டுள்ளனர் இஸ்ரோ விஞ்ஞானிகள். நிலவில் இந்தியா நிலவிலிருந்து கனிமங்கள் மாதிரி எடுத்து வருதல், விண்வெளி மையம் கட்டுதல் போன்றவற்றிற்கு முன்னோடியாக ஸ்பேடக்ஸ் மிஷனில் வெற்றி கண்டுள்ளது இந்தியா. இது விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை அனுப்பி அவற்றை விண்வெளியில் பிரித்து சுற்றுவட்ட பாதையில் வரவைத்து மீண்டும் அவற்றை சேர்ப்பது, டாக்கிங் அண்ட் அன்டாக்கிங் சொல்லுவாங்க, போன்ற தொழில்நுட்பம் அதை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் நம் விஞ்ஞானிகள். ஆங்கிலத்தில் ஸ்பேஸ் டாக்கிங் அன்டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்று அழைப்பர், ஸ்பேடக்ஸ் மிஷன். இந்தியா தனது விண்வெளி மையத்தை கட்டமைப்பது, நிலவிற்கு மனிதனை அனுப்புவது போன்ற இலக்குகளில் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நம் விஞ்ஞானிகள் செய்து வரும் இந்த அறிவியல் புரட்சி உணர்த்துகிறது.
1: அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சியில் இதுவரை அறிவியல் புரட்சியில் இந்தியா உரை வழங்கினார் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நேரம் 8:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 8:51 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க மதுரை தென்சல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பாகுபலி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக கேட்கலாம் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, இதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, இந்த பணி பற்றி சொல்லுங்க சார்.
2: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அரசு ஆணை என்பது ஜூன் மாதம் 2025 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்துட்டுரும். 1872 ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு 1881 1891 இப்படி நடந்துகிட்டே வந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அரசாணையெல்லாம் வந்து வெளியாச்சு. பட் கோவிட் தொற்றின் காரணமா அந்த 2021 நடைபெறவிருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கைவிடப்பட்டது. இப்போ 2027 வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மறுபடியும் நடத்துறதுக்கு உண்டான ஆயத்த பணிகள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கிட்டது. தமிழ்நாட்டிலையும் வந்து முதல் கட்டத்திற்கான இந்த பணி வந்து தொடங்கிவிட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சம் இல்லாமல் சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு யாரு கணக்கெடுப்பாளர்கள் வர்றாங்களோ அப்போ வந்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்தாங்கன்னா இது உறுதுணையா இருக்கும்.
1: நிச்சயமா சார், கணக்கெடுப்பு பணி ஏன் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருந்தது. ஆனா ரொம்ப சிறப்பா வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஏன் நடக்குது, என்ன நோக்கத்திற்காக அரசு வந்து இதை நடத்துறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்பாக நடைபெற்ற கணக்கெடுப்பு பணிகளுக்கும் தற்போது நடக்கக்கூடிய கணக்கெடுப்பு பணிகளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு சார்?
2: இதுக்கு முன்னாடி லாஸ்டா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியால வந்து 2011 நடைபெற்றது. 2011 நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் மொத்தம் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. இப்ப நடக்கவிருக்கிறது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நாடு விடுதலை அடைந்த பின் பார்த்தோம்னா இது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முதல் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வழியாக நடத்தப்படக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மேனுவலா தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சஸ் 2027 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு சொல்லலாம், ஒரு டிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் முதல் முறையாக அந்த சுய கணக்கெடுப்பிற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செல்ஃப் எனுமரேஷன் நம்ம சொல்கிறோம். அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சென்சஸ்லாம் இல்லை. இந்த சென்சஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
1: ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ஒன்னு, டிஜிட்டல் முறையில இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்படுது அப்படிங்கிறது. இன்னொன்னு, சுய விவரங்களை வந்து முதல் முறையா இந்த முறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நாம இருக்கிறது தற்போது டிஜிட்டல் யுகம் தான், எல்லார் கையிலயுமே வந்து மொபைல் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அதை பயன்படுத்துற அளவுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து இந்த டிஜிட்டல் முறையில நடத்தப்பட உள்ள இந்த கணக்கெடுப்பு பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல்ஸும் ஆப்ஸும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி விரிவா சொல்லுங்க சார்.
2: இந்த டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால எல்லாமே ஆப்ஸ் போர்ட்டல்ஸ் ஆன்லைன் மூலமா தான் இந்த என்டையர் சென்சஸ் எக்ஸசைஸுமே நடந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் எனுமரேஷன் சுய விவர பதிவேற்றம் இல்லை சுய கணக்கெடுப்புன்னு அந்த வசதிக்கு வந்து ஒரு போர்ட்டல் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. sc.census.gov.in அப்படின்ற போர்ட்டல் வந்து இதுக்காண்டியே ஸ்பெஷலாக வந்து அதை வச்சு தான் அந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த விண்டோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டைம் பீரியடு. இது இல்லாமல் ஓவராலாக இந்த சென்சஸ் என்டையர் எக்ஸசைஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஒரு சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, டிஜிட்டல் சிஸ்டம். இதில் வந்து எல்லா விஷயங்களையும் இதுலேருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். சிஎம்எம்எஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக அதை சொல்கிறோம். இந்த போர்ட்டல் மூலிமா டேஷ்போர்டு இருக்குது நம்மளுக்கு, என்ன சென்சஸ் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியுது. அதனால எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்த சென்சஸில் வந்து பல கட்டத்தில் வந்து பல நிலையில் வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துகிறோம், பயிற்சி. அது அந்த ட்ரைனிங் பேட்ச் கிரியேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், யாருக்கு வந்து ட்ரைனிங் ஆர்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எனுமரேட்டர் சூப்பர்வைசர்ஸ் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளருக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கூட இந்த போர்ட்டலேருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரைனிங் பேட்சஸ் கிரியேட் பண்ணுறதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். இது ஒவ்வொரு சென்சஸ்லையும் வந்து கொஞ்சம் ரிஜிஸ்டர்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ ரூரல் ஏரியாஸில் அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அர்பன் ஏரியாஸில் டவுன் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சென்சஸுக்கான பேசிக் யூனிட் சார்ஜ்னு நம்ம சொல்கிறோம், அந்த சார்ஜ் ரிஜிஸ்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மூணு ரிஜிஸ்டருமே இதுக்கு முன்னாடியெல்லாம் மேனுவலாக

பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது முழுக்க முழுக்க வந்து இந்த ஆன்லைன்ல சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலமா தான் நம்ம பண்ண போறோம். இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலமா நம்ம பண்ற மாதிரி வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒரு பெரிய பேப்பர் எடுத்துட்டு வருவாங்க, அதுல தான் விவரங்கள் எல்லாம் வந்து பதிவு செய்வாங்க. இந்த டைம் வந்து அவங்க மொபைல் தான் எடுத்துட்டு வராங்க. அந்த மொபைல் எடுத்துட்டு வராங்க. அந்த மொபைல்ல இதுக்காண்டியே ஸ்பெஷலா வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து HLO ஆப் அப்படின்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க. ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஆப் தான் அதோட பேர். அந்த செயலி வந்து அவங்களோட மொபைல்ல வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த செயலி மூலமா தான்

0: இந்த ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் பற்றி சொன்னீங்க, அது எப்படி செயல்படும் அப்படின்ற விதை பற்றியும் சொன்னீங்க. இப்போது ஒரு துல்லிய தன்மைக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு. அப்போது ஒரு சரியான ஒரு தகவல்களை அரசுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா?
1: ஆமாம், இப்போ நம்ம ஒவ்வொரு சென்சஸும் வர வர டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே வருது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்றாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளும் வந்து அதை அப்கிரேட் பண்ற மாதிரி அது வருது. அந்த துல்லியம், கரெக்டான அக்யூரேட் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர். ரெண்டாவது டைம் சேவிங். நம்மளுக்கு வந்து எல்லாம் மேனுவலா அவங்க பண்றப்ப அதை காட்டிலையும் டிஜிட்டலா பண்றப்ப வேகமாகவே பண்றாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுத்தாங்கன்னா, இப்போ இந்த மொபைல் ஆப் மூலியமா பண்றப்ப அவங்கனால ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்து ஒரு வீட்டுக்குண்டான விவரங்களை வந்து சேகரிக்க முடியுது. ஸோ அக்யூரசி, டைம் சேவிங், இந்த ரெண்டு தான் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜஸா இருக்கு.
0: நிச்சயமா சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1st இந்த பணிகள் வந்து தொடங்கிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக இந்த பணி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 கட்ட பணிகள் என்ன சார்? முதல் கட்டத்தில் என்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும், என்ன விஷயங்கள் கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளப்படும்?
1: எப்பொழுதுமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக தான் இதுவரைக்கும் நடைபெற்று வந்திருக்கு. ஏன் 2 கட்டங்களாக பண்ணுறோம்னா, அந்த 2ஆம் கட்டத்திற்கான அடித்தளம் தான் இந்த முதல் கட்டம். 2ஆம் கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்குண்டான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்பயுமே இருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். நாடு முழுவதும் அதே தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து நம்ம வீடுகள் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் தகவல்கள் வந்து சேகரிக்கிறோம். வீடு, வீட்டில் உள்ள வசதிகள், வீட்டில் உள்ள உடைமை, இதை பத்தின தகவல்கள் தான் வந்து நம்ம முதல் கட்டத்தில் வந்து நம்ம தகவல்கள் சேகரிக்கிறோம். இது மூலமா வந்து நாட்டில் எவ்வளவு வீடுகள் இருக்கு, கட்டடங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு க்வெஸ்சனும் இருக்கு. இந்த 2 தகவல்களை வச்சு நம்ம 2ஆம் ஃபேஸ்ன்றது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து மக்களை பத்தின விரிவான தகவல்களை வந்து நம்ம சேகரிக்கிறோம். அவங்களோட வயசு என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி பண்றோம். அந்த 2ஆம் கட்டத்திற்கான அடித்தளமா இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வீடுகள் இருக்கு, எத்தனை கணக்கெடுப்பாளர்கள் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்றதுக்கு இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. அது இல்லாம நாட்டினுடைய அடிப்படை வசதிகளின் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு நாட்டில் டெவலப் ஆயிருக்கு, இன்னும் என்ன தேவைகள், எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் மக்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்ற இந்த விவரங்கள் கூட முதல் கட்டத்தின் மூலமா நமக்கு கிடைக்கும்.
0: சரி சரி, இப்போ நீங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்கிற வசதிகள், வீடோட தன்மை, இப்போ வந்து அது வந்து மாடி வீடா, கூரை வீடா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கணக்கெடுப்புக்குள்ள வந்துருது. அப்போ மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அரசோட அடுத்த கட்ட திட்டங்களுடைய செயலாக்கத்துக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்லலாமா சார்?
1: ஆமா, அது கண்டிப்பா நம்ம திட்டமிடலுக்கு இது வந்து கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ஆனா செயலாக்கம், இந்த தகவல்களை வச்சுதான் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு திட்டம் வகுக்கிறாங்கன்னா அந்த திட்டத்துக்கு வந்து தனியா அதுக்கு கைட்லைன்ஸ் வந்து வகுக்கப்படும். அது எலிஜிபிலிட்டி கிரைடீரியாலாம் தனியா வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் இல்லை கொடுக்கல அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் ஓவராலாக ஒரு பிளான் பண்ணணும். இப்போ நாட்டில் வந்து எவ்வளோ கேஸ் கனெக்ஷன் இருக்கு, எவ்வளோ பேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து சமையலுக்கு எரிவாயு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுறப்ப அது நம்ம இந்த சென்சஸ் டேட்டாவை தான் ஒரு பேஸாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், ஃப்ரீ சிலிண்டர்ஸ் கொடுக்கணும்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு ஒரு திட்டம் வைக்கணும்னா அதுக்கு வந்து தனியாக வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம நேரடியாக அந்த சென்சஸ் மூலியமாக சேகரிக்கிற தகவல்களை வச்சே அந்த பெனிஃபிட்டை வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்,
0: இது வந்து ஒரு டேட்டா,
1: ஒரு டேட்டா, ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா. இதை வச்சுட்டு அவங்க ப்ரோக்ராம்ஸ், ஸ்கீம்ஸ் டிவைஸ் பண்ணுறப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி புது கிரைட்டேரியா, கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு யாருக்கு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க.
0: நிச்சயமா சார். இப்போ இதில் முதல் கட்ட பணிகளில் 33 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் என்னென்ன? ஏன்னா ஒன்றொன்றையும் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார்.
1: இந்த 33 கேள்விகள் முதல் கட்டத்தில் இடம்பெற்றுள்ள 33 கேள்விகளுமே மேக்சிமம் வீடுகள், வீட்டினுடைய நிலை, வீட்டில் உள்ள வசதிகள், உடைமைகள், இதை சார்ந்த கேள்விகளை தான் இருக்கு. பர்சனல் டீடைல்ஸ்னா அந்த மக்களை பற்றின தகவல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கு. முதல்ல வந்து இதில் ஒரு கேள்வி வந்து நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, குடும்ப தலைவரின் பெயர், அது ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து குடும்பத்தில் வசிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த குடும்ப தலைவர் வந்து எஸ்சி பிரிவை சேர்ந்தவரா, எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா, இல்லை இதர பிரிவுகளை சேர்ந்தவரான்ற ஒரு கேள்வி. இந்த 3 கேள்விகளை தவிர்த்து நம்ம மிச்ச கேள்விகள்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே அந்த வீட்டோட நிலைமை பத்தி தான் இருக்கு. அதுல வீட்டினுடைய கூரை வந்து எந்த பொருளை பயன்படுத்தி பண்ணிருக்காங்க, அது வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கா இல்ல மேல தகர வீடு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. அதே மாதிரி வீட்டினுடைய சுவர் அது

0: என்ன மெட்டீரியல் ப்ரிடாமினா என்ன மெட்டீரியல் கட்டியிருக்காங்க, மண் சோர் வச்சு கட்டியிருக்கிறாங்களா இல்லை செங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்களா அந்த மாதிரி, அப்புறம் தரை வந்து என்ன ஒரு பொருளை வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு, ரொம்ப பழைய காலத்து வீடா, கொஞ்சம் இடிகிற நிலைமையில இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. அந்த வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை, அறைகள்லாம் வந்து நம்ம கிச்சன் டாய்லெட் அதெல்லாம் விட்டுட்டு லிவிங் ரூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது போக வந்து வீட்டில் என்ன வசதிகள் இருக்கு, வசதிகள்னா வந்து அந்த வீட்டில் வந்து குடிநீர் ஆதாரம் இருக்கா, குடிநீர் ஆதாரம் இருந்துச்சுன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கா இல்லை வீட்டு காம்பவுண்ட்ல இருக்கா இல்லை வெளியில இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எடுத்துட்டு வரணுமா அந்த மாதிரி ஒரு டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த வீட்டில் கழிப்பறை வசதி இருக்கா, கழிப்பறை அவங்க விருப்பம்னா கொடுக்கலாம் இல்லாட்டி பரவாயில்ல, மிச்சம் எல்லா கேள்விகளுக்கும் வந்து மக்கள் விடையளிக்கிற மாதிரி தான் இந்த கேள்விகள் அமைந்துள்ளது.
1: நிச்சயமா சார். இப்போ அந்த குடும்ப தலைவருடைய மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுமா இல்ல குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய மொபைல் நம்பர் அது
0: கொடுக்கலாம், அது யாரோட மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
1: நிச்சயமா சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து இந்த பணியில ஈடுபடுத்தப்பட இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு சார். இன்னைக்கு சென்னை மாதிரியான நகரங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, இந்த எடுக்கிறவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போக முடியாத தகவல்களும் இருக்கு. அப்போ அவங்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: இப்ப தமிழகம் முழுவதும் வந்து 115,000 சுமார் 115,000 கணக்கெடுப்பாளர்கள் வந்து இந்த பணியில ஈடுபட உள்ளனர். இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 19,000 சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, இது இல்லாம ஒரு 30,000 ஆபீசர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, சார்ஜ் லெவல் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், கார்பரேஷன் லெவல், வேற வேற லெவல் ஆபீசர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. மொத்தமா 150,000 பேர்ல இருந்து 160,000 பேர் வரைக்கும் இந்த சென்சஸ் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜா நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படிதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா, இந்த ரெண்டு கிரைடீரியா மீட் அவுட் பண்ற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் எதாக இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்டெல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில வீடுகள் சென்னை மாதிரி மாநகராட்சியில் வந்துட்டு நிறையா வீடுகள் நிறையா வீட்டில் வேலைக்கு போயிருப்பாங்க, கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அவங்க வந்து இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போறப்ப எந்தெந்த வீட்டுல எல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல எல்லாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறப்பயே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்ல அந்த வீட்டுல வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டுல எல்லாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு, இந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற நபர் அங்க இல்ல, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
2: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் கீதா பென்னட் அவர்களின் வீண இசை இடம்பெறும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். தொடக்கமாக ஏந்தோ பிரேம என தொடங்கும் சுருட்டி ராகவர்ணம், ஆதி தாளம் பல்லவி கோபாலய்யர் இயற்றியது.

விஜயாம்பிகை என தொடங்கும் விஜயநாகரி ராகம் ஆதி தாளம் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது.

அரங்கிசையில் கீதா பென்னட் அவர்களின் வீண இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஷேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அரங்கிசையில் தொடர்ந்து விடமு ஷேயுவே என தொடங்கும் கரகரப்பிரியா ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் கீதா பென்னட் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்னைக்கு யாருடைய நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்துடைய பாடல்களை நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்மினி அவங்க நடித்த திரைப்படங்களில் இருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். இவங்க ஒரு சிறந்த நடிகை மற்றும் பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னே சொல்லலாம். நாட்டிய பேரொளி அப்படிங்கிற பட்டமும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 1950, 1960 மற்றும் 1970களில் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு மற்றும் ரஷ்ய மொழிகள்லாம் 250 மேற்பட்ட படங்களை நடித்து அன்றைய காலத்தோட மிக முக்கிய மற்றும் அதிக வந்து ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையாகவும் இவங்க திகழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இவங்க பிறந்தது வந்து கேரளா திருவனந்தபுரத்தில் தான் பிறந்திருக்காங்க. நாட்டிய பயிற்சியில் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஆர்வம் கொண்டு இவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட திரைப்பயணம் எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1948 வெளியான கல்பனா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்து மூலமாக தாங்க

0: இவங்க அறிமுகமாயிருக்காங்க. தன்னோட நடன கலைஞராக தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க. சிவாஜி பத்மினி ஜோடி வந்து சொல்லவே முடியாது, அவ்வளவு ஒரு சூப்பராக அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 59 திரைப்படங்களில் கதாநாயகியாக வந்து கிட்டத்தட்ட நடிச்சிருக்காங்க. தில்லானா மோகனாம்பாள் இவங்களோட இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சினிமா வரலாற்றில் இன்னுமே ஒரு சிறந்த, மிகச்சிறந்த நடிப்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். இவங்க நடித்த இந்த திரைப்படத்திலிருந்து முதல்ல ஒரு பாடல் கேட்டுவோமா? தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.
1: தாத்தா ஜொல்லு தரக்கிறது

நேயர்கள் இதுவரைக்கும் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகை வத்வினி அவங்களோட பாடல்கள் தான் நடித்த திரைப்படங்கள்லேருந்து கேட்டு மகிழ்ந்தீங்க. கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி நேயர்களே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 11:00. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். நாளை தொடரும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து அறிந்து கொள்வோம். காலை 5:45 எமது பகல் நேர ஒலிபரப்புகள் இனிதே துவங்கும். ஆகஸ்ட் மாதம் 8 சனிக்கிழமை அன்று மங்கள இசையுடன் எமது ஒலிபரப்புகள் துவங்கும். நாள் ஒரு குரல், குரல் எண் 348 கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக. வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, அதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாடு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 7:00

சுழல் விளக்கு சென்னை அஞ்சலாக. 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. நலமாய் 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம், தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி, தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த. அன்பரசி அவர்கள். அதில் பகுதி 8 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. ஏஎஸ் முரளி பாட்டு கேட்கலாம். வி வி ரவி வயலின், திருவாரூர் பக்த வட்சலம், மிருதங்கம் கேட்கலாம். பி எஸ் புருஷோத்தம் கன்ஷீரா கேட்கலாம். 10:00 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக. 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சலாக. ஆர் பி தர்ஷன் பாட்டு, ஆர் ஸ்வாதி ஸ்ரீ வயலின், எஸ் ஆனந்த் மிருதங்கம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 எல்எஸ்ஐ சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 பெருமை மிகு பாரதம் சென்னை அஞ்சல். சென்னை எனும் தொழில் நகரம் உரை சித்திரம், எழுதியவர் டி சுரேந்தர், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மல்யசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 பகல் நேர ஒளிபரப்புகள் நிறைவு பெறும். 5:27 மீண்டும் ஒளிபரப்புகள் துவங்கும். அதில் குரல் அமுதம் 348 துவங்கும். 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள், பாகுபலி 1 திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல், 6:55 செய்திச் செய்திகள். 7:00 மதுரை தென்றல், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள் சென்னை அஞ்சலாக. 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக. சிறுதானியங்களின் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்க்ரெட் அவர்களின் உரை கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:00 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்ற நிகழ்வுகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக. 8:30 இசை மஞ்சரி சுகுணா புருஷோத்தமன் பாட்டு கேட்கலாம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒலிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் நாளை தொடரும் நிகழ்ச்சியும் நேரமும். நன்றி நேயர்களே.